0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
0: தமிழ் HD.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
5: 416-746-2742.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222-J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
3: 905-458-9701-4165.
0: குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

யோசிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் யோசிப்ப.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 4168342266.
3: Jiva Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள்.

0: வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட்

0: யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9067-667-7200 பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம் புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை 23 சப்பரம் 28 மஞ்சள் திருவிழா செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர் 9545 உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டேன், அவவும் இல்லையென்று.

0: விட்டுட்டா. கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 4167207439 4167207439 சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள் சுவையான

0: கனவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers, Chella, thanks.
5: Chella, Miller, Dad, Selvam.
4: Cherry.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000

0: 2000 GTA Credit. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:01. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 23rd, ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக 10:30 வரைக்கும் தமிழா தமிழா இடம்பெற இருக்கின்றது. தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடும் தமிழின் பண்போடும் நாங்கள் வருக வருக என்று நிகழ்ச்சிகளுக்குள்ளே வரவேற்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-6446-2222. அந்த வகையிலே முதலில் இப்பொழுது முதல் தொடர்ந்து 8 வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது மனதின் ராகங்கள். இந்த பகுதியிலே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழ போன்றீர்கள். அதனை தொடர்ந்து 8 9 வரை கவியரங்கம் நவரச கவியரங்கம் இடம்பெற காத்திருக்கின்றது. நீங்க எந்த நாட்டிலிருந்தும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை நீங்க வழங்கலாம். ஆகவே உங்களுக்கு இந்த தலைப்பு தான் என்று நாம கூறவில்லை. உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நல்லதொரு கவிதையினை எதிர்பார்க்கின்றோம். கவிதை நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல போகின்றோம். 9 10:30 வரைக்கும் திருக்குறளினும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான தமிழ் மொழி திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியும் இடம்பெறும். இன்றைக்கு பெரியவர்கள் என்ன அதிகாரம், என்ன தலைப்பிலே பேச போன்றீர்கள் என்பதனை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வரும் மணிப்பொழுதிலே உங்களுக்கு அறிய தருவோம். ஆகவே நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்கள் தருகின்ற தலைப்பிலே நீங்க கூறி நல்ல விடயங்களை இந்த காலை பொழுதில் நச்சிந்தனையாக நீங்க விதைத்து செல்லலாம். அந்த அதிகாரம் சார்ந்த குரல் பாக்களை நீங்க கூற உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பாக நீங்க கூறி மகிழலாம் என்பதனையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம்.

0: அழகான ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். உழைத்த அந்த பாடலை கல்பனா பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 6:09. முதலாவது நேர இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சோதியம்மா. அதிகாலை வணக்கங்கள். நாங்களும் உங்களை வருக வருக வருக என்று மன மகிழ்ச்சியோடும் அன்போடும் உங்களை வரவேற்றுக் கொண்டு
0: மிக்க நன்றி தியாகராஜா அவர்களே.
1: இன்றைக்கு சேவர் மகன் படத்திலிருந்து போற்றி பாடலி கண்ணே, சேவர் காலடி மண்ணே என்ற பாடல் அணி காலையில யாரையாவது போற்றி பாடுவோம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக அழகான ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க இந்த அதிகாலை பொழுதில். மிக்க நன்றி உங்க வருகை.
1: நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு தான் உரித்தாகட்டும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கம்.
0: வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
1: ஆமாம்,
0: இசைஞானி இளையராஜா அவர்களோடு மனு இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677200. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்,
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்றை நீங்க 8 வரைக்கும் கேட்டு மகிழலாம். டொராண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 16 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 21 பாகை வரை உயர்ச்சியடையும். மாலை பொழுதிலேயும் வெப்பநிலை மறுபடியும் 15 பாகை வரை வீழ்ச்சியடைய போன்றது. அதே நேரம் இன்று மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. இந்த மாதிரி தான் நாளைய நாளும் கூட மழைக்குரிய நாளாகவே இப்பொழுது தென்படுகின்றது. காற்று மணித்தியாலத்துக்கு 9 வேகத்தில் மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் கலியுக வரதன் கழைக்கிறேன்.
4: என்ன பாடல் வேண்டும்?
5: படம் எங்க தம்பி, பாட்டு மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டு எழுதி.
4: பாடல் வருகின்றது. மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
0: நேரம் இப்பொழுது 6:24 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
5: வணக்கம். தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
5: நலமா இருக்கிறோம். அது யாரும் நல்ல பொழுதா இருக்கிறது, நல்ல காலம் இல்லை. எல்லாரும்
0: பூச்செடிகள்
5: என்னென்ன பூச்செடிகள் வச்சிருக்கீங்க? நாங்க டாலியா வச்சிருக்கோம். கப்பனா கலர்ல மத்தது அந்த சுப்பாடமாதிரி வாழை நிக்கிது. ரோஸ் வந்து என்னென்ன கலர்ல வச்சிருக்கீங்க? ஒயிட்ல இருக்குது, நல்ல ரெட் ரோஸ்ல இருக்குது. ஒயிட்ல இருக்குதா? ஆமா.
0: பாக்குறதுக்கும் படிதா இருக்கும்.
5: மற்றது ஒரு பூ பூத்தி வந்தா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும்.
0: பாதுகாக்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சிரமமான வேலை.
5: அது அந்த விண்டர் டைம், விண்டர் தொடங்க கொஞ்சம் அந்த கிழங்குகளை எடுத்து மண் போட்டு அந்த ஒவ்வொரு கலர்ல நாங்க எழுதி எழுதி ஒரு வாழை பக்கருக்க போட்டு வச்சுட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு ஒரு கூலான இடுக்குள்ள கொண்ட கொஞ்சம் ஒரு ஆக ஒரு ஓரளவுக்கு குளிரான இடத்துல பேஸ்மெண்ட்ல இருந்தாலும் இடத்துல கொண்ட வச்சுட்டு பிறகு அந்த ஸ்ப்ரிங் தொடங்குற டைம்ல
0: வீட்டடியில
5: அந்த கடந்து செல்றாக்கள் எல்லாரும் அதுல இருக்க நின்று பார்த்து கொண்டுதான் போகும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
5: மணிவாழை வச்சிருக்கிறோம். எனக்கு வேட்டை படத்துல இருந்து அட்டிப்படி என கட்டிப்படி அந்த பாடல்
0: பாடல் வரப்போனது. மிக்க நன்றி தேவகுமார்.
5: நன்றி நன்றி வாய்ப்புக்கு.
0: நன்றி வணக்கம்.

இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்களோடு. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். ஒலித்த அந்த பாடலை நான் முத்துக்குமார் எழுதியிருந்தார். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா பண்டித் இணைந்து அந்த பாடலை பாடியிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து உங்களை கவியரங்களே சந்திக்க போகின்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே கவி வழங்க போகின்றீர்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழா தமிழா தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் சுதா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த காலை பொழுதில். எப்படி உங்களுடைய கோடை காலம்?
1: எனக்கு வந்து குறை காலம் மேல போகுது. நான் இப்ப ஒரு 2 weeks நிக்கல, வேற அவுட் ஆஃப் சீட்ல. நான் எனக்கு வந்து வாலியமாயம் படத்துல இருந்து நீலமான உடையில் அந்த படம்
0: எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல். மிக்க நன்றி சுதா, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம்.
2: என்ன மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: நேரம் இப்பொழுது 6:54 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் ஜோதி. கோதாஸ் கேக்குறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கோதாஸ், உங்களை வரவேற்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறோம். நன்றி.
0: சிறப்பு சிறப்பு. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: எனக்கு அது அந்த காலம் புறத்துல இருந்து, அழகான சந்தங்கள் அலைபாயும் நெஞ்சங்கள் நீ தேடுன்ற ஆகங்கள் யார் தந்தது, அந்த பாடல் கேட்போம்.
0: அருமையான ஒரு பாடல். ஆமாம், மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் ஒரு புலத்திலே பேசுவோம்.
1: நன்றி. வணக்கம் ஜோதி. மீண்டும்
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
2: ததனி சசசா சசா ததனி சசசா.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 416-268-0155.
5: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது காலை 7:02. மலையக தமிழ் மக்களின் காணி உரிமையை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 14 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் MK Stalin தெரிவித்துள்ளார். யூனிஃபார் தொழிற்சங்கம் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் தொழிலாளர்களுக்கான புதிய ஒப்பந்தம் தொடர்பில் தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளது. அமெரிக்கா முன்னெடுக்கும் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளில் இணைய வேண்டாம் என ஈரான் அண்டைய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: விழா
1: தமிழ் எச்டியின் விடியல்.
2: தொடர்ந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். அழைப்பிலே காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேரை எப்பொழுது சந்திக்கின்றோம்? வணக்கம்.
3: இருக்கலாம். எங்களுடைய ரைபாலா சுவாமிகளுக்காக மைக்கேல் மாதன காமராஜர் படத்துல இருந்து சுந்தரி நீ சுந்தரி நானும் சென்றிருந்த திருவோடும் அவருக்காக கனவான மாவட்ட குரலை கேட்கல அனுமதிய நண்பன் இல்ல
2: நன்றி வணக்கம். கமல்ஹாசனோட ஜானகி அம்மா பாடிய பாடல் இந்த பாடல்.

0: நிர்மலா தமிழமல்லை இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய வணக்கம், இனிய காலை வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலம் ஜோதி, நீங்கள் நலமா?
0: நலமாக இருக்கின்றேன். ஆமா, சற்று நலமின்மையும் நலமும் இரண்டும் இணைந்த மாதிரி இருக்குது, பார்ப்போம். சொல்லுங்க.
1: டொரண்டோ முழுக்க எப்படி வச்சு நிறத்தம் உலாவதுதான்.
0: ஆமாம்,
1: எல்லாருக்கும் மாறி மாறி வருது. கவனமா இருந்தா சரி, ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: கஷ்டம்.
1: அதே சமயம் என்னுடைய குசலம் விசாரித்த இது எனக்கும் நன்றி. நான் கேட்கும் காலையில் இந்த பாட்டு ஜோதி எதிர்நீச்சல் படத்துல இருந்து தாமரை கண்ணங்கள் அந்த பாட்டை கேட்கறேன் ஜோதி.
0: அப்ப அமெரிக்கா விதித்த 50% வரைக்கும் ஒரு எதிர்நீச்சல் எப்படி போடலாம் ரவிபாலா?
1: கட்டாயம் போட்டுதான் ஆகணும். அதான் கனடாவும் சளைத்தது இல்லையா காட்டுறோம். அநியாயம் என்ன? வயது முதிர்ந்தவர்கள் அல்லது பெரியோர்களை நாங்கள் முன்னுக்கு வைக்கிற என்ன காரணம் என்றால், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றதுக்காகத்தான். ஆனால் இப்படியான விஷயங்கள் ஒரு முதிர்ந்து வாழ்ந்து முடித்த ஒரு ஒரு தலைவர் இப்படி செய்யறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்.
0: உற்பத்தி நிறுவனங்கள்ல வேலை இழப்பு வரலாம் என வரும் நிச்சயமாக. ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்கள்ல இங்கே இருந்து இல்லையா?
1: இல்ல, பொதுவான வாழ்க்கையில ஜோதி நானும் வாழணும் மற்றவனும் வாழணும். இப்ப இங்க நடக்குதுன்னா நான் மட்டும்தான் வாழணும், மற்றவன் நெக்கு எடுக்கட்டாலும் பிரச்சனை என்றுதான் எங்களுடைய பக்கத்து நாடு தலைவர் கொள்கை.
0: கொள்கை வந்து எல்லா நாடுகளையும் உலுப்பி கொண்டு இருக்கக்கூடிய வகையிலே அதுக்கு மார்க்கானி எப்படி ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதனை வரிக்கு வரி டாலருக்கு டாலர் என்ற வகையிலே அதைத்தான் டக்ஃபோர்டு அவர்களும் கூட வலியுறுத்தி இருக்கிறார். அந்த
1: மாதிரி கனடா கனடா பதிலடி குடிக்க தயாரா தான் இருக்குது. கனடா வடிவா கையாளுதுன்னு
0: சொல்லுவேன்.
1: நிச்சயமா அன்றைக்கு உங்களோட நிகழ்ச்சியிலையும் நம் இப்படியா நிகழ்ச்சியால அவற்றமாக்கட்டும் அங்க இறங்கி போகுது. என்னன்னா பொதுவா முந்தி ஜோதி பொதுவா கனடாக்கும் அமெரிக்காக்கும் இருக்க தொடர்புல மக்கள் அங்கிருந்து இங்க வர இங்க இங்க வரவும் சகஜமா இருந்தது. என்ன எதிரிகள் அல்ல, பக்கத்து நாடுகள்.
0: அன்முடித்தனமான
1: செயல்கள் பாப்போம். கனடா தாக்கு பிடிக்கும்.
0: ஒன்றில் ஆயுத யுத்தம் அல்லது வர்த்தக யுத்தம், ஏதோ ஒரு யுத்தம் புரிந்து கொண்டே இருக்கு.
1: சற்று கடினமான அரசியல், இது ஒரு வியூகம் இல்லாத அரசியல், மற்றவரை துன்பப்படுத்தும் அரசியல் தான் நான் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா.
1: நன்றி ஜோதி.
0: நன்றி ரவிமாலா. மீண்டும்
1: நன்றி. வணக்கம்.

0: எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டீர்கள். இனிமையான அழகான பாடல்களை எல்லாம் இந்த காலை பொழுதிலே கேட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. ஆமாம், தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். இனிய காலை வணக்கம் சிவலிங்கம் ஐயா, நலமாக இருக்கிற நீங்க எப்படி
1: இருக்கிறீங்க?
0: எப்படி காலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா? என்ன செய்யறீங்க? அது 8 மணிக்கு
1: பிறகுதான்.
0: அதுதானே, இப்ப எழும்பி சாப்பிடுவார்களா யாராவது? என்ன கேள்வி ஜோதி? சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? சாமி சாமி அப்படி இருக்கணும் எப்பவும் என்றும் 16 ஐயா அவர்களுக்கு. எப்படி உங்களுடைய பிறந்த தினம் போச்சு? நல்லா கொண்டாடினீங்களா
1: வீட்டுல?
0: எப்படி உங்களுடைய தொலைபேசி கொஞ்சம் தெளிவின்மையாக இருக்கிறது. சரி சரி, நல்லது. இன்னொரு பொழுதிலே நாங்க பேசுவோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் தமிழ். வணக்கம் வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். ஆமா, நேரம் இப்பொழுது 7:19. 8 மணிக்கு கவியரங்கிலே சந்திப்போம். அதை தொடர்ந்து 9 மணிக்கு திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் சிறுவர்களை சந்திக்க போகின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தலாம். அவர்கள் இணைந்து கொண்டு தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம். திருக்குறளை கூட எடுத்து வரலாம். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய மொழி சார்ந்த எந்த ஒரு நல்ல விடயங்களையும் அவர்கள் இயல் இசை நாடகமாக எடுத்து வரலாம். இன்றைய தினம் சிறப்பு அதிதியாக, சிறப்பு விருந்தினராக எங்களுடைய திருக்குறள் செம்மல் சாணக்கிய மித்ரன் சக்திவேல் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இணைந்து சிறப்பிக்க இருக்கிறார். உங்களுக்கு மிகவும் அவருடைய குரல் பரிச்சயமான ஒரு குரலாக இருக்கும். ஏற்கனவே இணைந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தவர். இன்றைய தினமும் உங்கள் எல்லோரையும் மகிழ்விக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து இணைந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றார் திருக்குறள் செம்மல் சாணக்கிய மித்ரன். குட்டி சாணக்கிய மித்ரன் இன்றைக்கு எங்களுக்கு என்ன எல்லாம் சொல்ல போகின்றார் என்பதனை நாங்கள் கேட்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் 9:30 to 10:30 வரைக்கும் சந்திக்க போகின்றோம். உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற அதிகாரம் 3, நாங்கள் ஒரு மறுபடியும் பேசி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம். ஆனாலும் குறைவு அது. அதுக்காக ஒரு தலைப்பினை நான் உங்களுக்கு தருகின்றேன். அற்புதமான ஒரு தலைப்பு, நாங்கள் பேசி பார்க்கலாம். தன்னலம் மறுத்து உலக நலம் பேணும் உன்னத பண்பினுடைய மேன்மை குறித்து பேச போறீங்க. அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலம் பேணுகின்ற உன்னதமான அந்த பண்பு என்பது மிக முக்கியமானது. அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை

0: நேரம் இப்பொழுது 7:25 நிமிடம். புஷ்பா திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை ராஜலட்சுமி பாடியிருந்தார்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கு மேற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கெனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca.
9: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: சிஎம்ஆர் தமிழ் HD.
9: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
9: தமிழ் HD.
0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அடுத்த நேர இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம், நான் சுதன்.
0: இனிய வணக்கம் சுதன், சொல்லுங்க என்ன பாடலோடு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? முதல்ல
3: நான் மிகவும் நலமாக இருக்கிறேன். அதுலேயும் குறிப்பா அந்த சிவலிங்கம் ஐயாண்ட உற்சாகம் எப்பவும் நான் பாட்டையே மாத்திட்டேன். நான் லைன்ல நிக்கல எந்த பாட்டு வச்சிருந்தானோ சிவலிங்கம் ஐயா கேட்ட பாட்டை கேட்டவனும் நீங்கள் எனக்கு லைன்ல வரைக்கும் நான் பாட்டை மாத்திட்டேன். கன்னித்தீவு பொண்ணா,
0: கன்னித்தீவு பொண்ணா பாடல் இப்பொழுது
3: அந்த காலம் மேல ஒரு உற்சாகமா வாழ்க்கை தொடங்கணும். எப்பவும் உற்சாகம் அந்த எவர்கிரீன் அந்த அது அது ஒரு எங்களுக்கு அந்த சில சில சில பேர் அந்த நாங்கள் தொடர்ந்து வாகனத்தில் ஓடிக்கொண்டிருக்கல ஆக்கள அந்த ஒரு ஆள் வருதுண்டா அவர் கதைக்கிற விதம் எங்களுக்கு மெட்டாக்கள் எல்லாருக்கும் ஒரு இதை கொடுக்கும். அந்த வகையில நன்றி சிவலிங்கம் ஐயா, இந்த பாட்டை விரும்பி கேட்கிறேன்.
0: நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக ஐயா அவர்கள் எப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி நல்ல உற்சாகமாக இருப்பார் இந்த நேரம் என்றாலும் சரி, சிறப்பு கண்டிப்பா. கடவுளுடைய ஆசிகள் அவருக்கு என்ன தொடர்ந்து இருக்கட்டும் என்று வாழ்த்தி கொண்டு உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன் சுதன். மேடம் சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதை யுத்தம் செய் திரைப்பட பாடல் எம் எல் ஆர் கார்த்திகேயன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டீர்கள். இன்று திருக்குறள் நிகழ்ச்சியிலே நாங்கள் நீத்தார் பெருமையை பேசப் போகின்றோம். பற்றுக்களில் பற்றுக்களை துறந்தவர்கள் பற்றி பேசப் போகின்றோம். ஆகவே நீங்க இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்க சொல்லலாம். பற்றினை துறந்தவர்கள் தன்னலத்தை துறந்து உலக நலம் பேணும் உன்னதமான அந்த பண்பின் மேன்மை குறித்து பேசுவோம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
0: தமிழ தமிழாவிலே தொடர்ந்து வருகின்றது பணக்காரன் திரைப்பட பாடல். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல். SPB அவர்களோட சித்ரா இணைந்து பாடியிருக்கின்றார். இசைஞானி அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார்.

சங்க தலைவியிடம் தலைவன் கூறிய அன்பின் ஆழத்தை உணர்த்தும் அற்புதமான குறுந்தொகை பாடல் இந்த பாடல். குறிஞ்சி திணையிலே சம்புல பெயர்ந்தார் என்ற பெரும் புலவரால் எழுதப்பெற்ற பாடல் இது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் யானும் நீயும் எவ்வளி அறிதும், சம்புலப்பெயர் நீர் போல சம்புலப்பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தெனவே. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எப்படி அறிதும், சம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே எதிர்பார்க்காத சந்திப்பினால் காதல் மலர்கின்றது. இருந்தாலும் முன்பின் தெரியாத இளைஞன் அல்லவா, அதனால் தலைவிக்கு தலைவன் மேல் சிறிது பயம் ஏற்படுகின்றது. என்ன பயம்? இங்கு இவன் நம்மை விட்டு சென்று விடுவானோ என்ற பயம்தான். தலைவியின் முகத்தில் சட்டென தோன்றிய கவலையை உணர்ந்த தலைவன் அவர்களின் கண்ணெதிரே தோன்றிய செம்மண் நிலத்தோடு சேர்ந்த நீரை எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே நம்மிருவரையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று தன் காதலின் உண்மையை, தன் காதலின் மிகுதியை தன் தலைவியிடம் கூறி அவளின் மனதிலே நம்பிக்கை ஒளிபாய்ச்சினான். அழகு தமிழ் கேட்டு மகிழ இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி.

தமிழ தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 7:54 நிமிடம். சலங்கை ஒலி திரைப்பட பாடல் SPB அவர்களின் குரலிலே ஒலித்தது. ஆமாம், தொடர்ந்து வர்ணராமேஸ்வரன் அவர்கள் பாடிய பாடலோடு இந்த நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: நேரம் இப்பொழுது காலை 8:01. ஜனாதிபதி செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார் நாயக்க தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 18th மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 64 மசோதாக்களில் 34 மசோதாக்கள், அதாவது 53% அறிமுகப்படுத்தப்பட்ட அதே கூட்டத்தொடரிலேயே இரு அவைகளின் ஒப்புதலையும் பெற்றுள்ளதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. அமெரிக்கா கனேடிய பொருட்களுக்கு 50% வரியை அமல்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர் மார்க்கானியின் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தும் முடிவுக்கு ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்னெடுக்கும் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளில் இணைய வேண்டாம் என அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு உயர் அதிகாரி அமெரிக்காவின் தடைகளை ஆதரிக்கும் நாடுகள் ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் என தெரிவித்துள்ளார்.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
2: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: பிராம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

நேரம் இப்பொழுது காலை 8:06. மீண்டும் மற்றும் ஒரு நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே, தொடர்ந்து இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவி வழங்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கு 416-646-2222. இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த தலைப்பு, அது ஒரு காதல் சம்பந்தமான தலைப்பாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் இயற்கை அல்லது ஒரு புரட்சி, மொழி, தேசம், எப்படியான ஒரு தலைப்பாகவும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லதொரு கருத்தினை மக்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கவிதையினை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலில் சிறுவர்களை சந்தித்து கொண்டு அதை தொடர்ந்து பெரியவர்கள் என்று நீத்தார் பெருமை பற்றுக்களை திறந்து, அதாவது முனிவராகிறது என்று நான் சொல்ல வரவில்லை. எப்படி ஒரு சுயநல போக்கை விட்டு பொதுநல பண்பு உள்ளவர்களுக்கு தன்னுயிர் மட்டுமல்ல மண்ணுயிர்களையும் நேசிக்க தெரிந்த அந்த மேன்மையான பண்பு குறித்து நீங்கள் அந்த பகுதியிலே பேச போகின்றீர்கள், சிறப்பிக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு குரல் பாக்களை நீங்கள் இணைத்து கொண்டு சொல்லலாம், இல்லை என்றாலும் கூட பொதுவாக அந்த தலைப்பிலே நீங்கள் பேசி கொள்ளலாம். இணைந்திருக்கின்ற கவிஞர்களே, நாங்கள் ஒரு பாடலை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம்.

0: நவரசக் கவியரங்கோடு இணைந்திருக்கிறீங்க. இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலாவது கவிஞர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, பஞ்சாட்சரம் பேசுறேன்.
0: இன்னும் வணக்கம் பஞ்சாட்சரம் அவர்களே, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
0: நலமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. உங்க வருகைக்கு சொல்லுங்க, என்ன தலைப்போடு வந்திருக்கு?
1: தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், முதல் சந்திப்பு.
0: எப்படி?
1: முதல் சந்திப்பு.
0: முதல் சந்திப்பு கேக்குறதுக்கு ஆவலா இருக்கிறோம். யார் இருக்கிறார்களோ இல்ல, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. உங்க முதல் சந்திப்பு ஜானகி அம்மா அவர்களுக்கு சந்தித்தீங்க சொல்லுங்க.
1: மௌனம் என்ற மொழியுடன் மொழிகள் நான்கும் இடைவிடாமல் பேசிக் கொண்டன. காந்தமான நேர்கொண்ட கண்கள் அளவில்லாத நாணம் அடைந்தன. மௌனம் என்ற மொழியுடன் மொழிகள் நான்கும் இடைவிடாமல் பேசிக் கொண்டன. காந்தமான நேர்கொண்ட கண்கள் அளவில்லாத நாணம் அடைந்தன. வார்த்தைகள் எங்களை விட்டு விடைபெற்று நெடுந்தூரம் ஓடிவிட்டன. உதடுகள் நான்கும் நாட்கள் இரண்டும் காய்ந்து கருவாடாகி பாலைவனமானது. வார்த்தைகள் எங்களை விட்டு விடைபெற்று நெடுந்தூரம் ஓடிவிட்டன. உதடுகள் நான்கும் நாட்கள் இரண்டும் காய்ந்து கருவாடாகி பாலைவனமாகிவிட்டது. இதயங்கள் இரண்டும் இடமாறு பலமாக துளித்துக் கொண்டன. கால்கள் தடுமாறின. வெக்கம் ஈவிரக்கம் இல்லாமல் கட்டி போட்டன. தலைகள் ரெண்டும் நாணல்கள் ஆயின. இதயங்கள் ரெண்டும் உடம்பாறு பலமாக துடித்துக் கொண்டன. கால்கள் தடுமாறின. வெக்கம் ஈவிரக்கம் இல்லாமல் கட்டி போட்டன. தலைகள் ரெண்டும் நாணல்கள் ஆயின. ஒத்திகைகள் பல, சண்டைகள் பல, அன்பு பரிமாற்றங்கள் பல, இறுதியில் இன்று ஆணவம் சரிபாடியாக. ஒத்திகைகள் பல, சண்டைகள் பல, அன்பு பரிமாற்றங்கள் பல, இறுதியில் இன்று ஆணவம் சரிபாடியாக. நன்றி, வணக்கம்.
0: இது திருவள்ளுவருடைய காமத்துக்கு பலையும் விஞ்சி விட்டது என்று சொல்ல வேண்டும். மிக சிறப்பு. ஒரு காதல் இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் என்று நேற்று நாம பேசியிருந்தோம். மனநிலையிலே இரண்டு பாடல்களுக்கு வாக்களித்து அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு கவி.
1: பொதுவாக முதல் சந்திப்பு எல்லாருக்கும் பிடிக்கும், கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
0: புரியவில்லை.
1: முதல் சந்திப்பு.
0: முதல் சந்திப்பு. ஆமாம் ஆமாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு நாக்கெல்லாம் வறண்டு பாலைவனமா, நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க.
1: அது கஷ்டப்படுது, அது அப்படித்தான் இருக்கும். நான் இங்க வந்து முதல் இன்டர்வியூக்கு போயிருக்கலையே, உடனே அந்த இன்டர்வியூ வச்சு உடனே பார்த்தேன். தண்ணியை குடிக்கொண்டு தண்ணியை தமிழ்த்துக்கு வறண்டு போச்சு நாக்கு. அது வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி.
0: அதுதான் பரவாயில்ல, ஒரு நேர்காணல் ஒரு ஜாப் ஒண்ணு கிடைக்குமா? இதுக்கு போய் நீங்க அதை விட இது வல மோசமா இருந்திருக்கு போல. பாருங்களேன், ஒரு நேர்காணல். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்றார் திருவள்ளுவர். அங்க உங்களுக்கு வார்த்தைகளும் இல்லாம போயிட்டு. மிக அழகான ஒரு கவிதை வளமை போல. அந்த காதல் என்றால் மிக அற்புதமா எழுதக்கூடிய ஒரு கவிஞர் பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள்.
1: நன்றி ஜோதி.
0: இது ஜானகி அம்மா அவர்களுக்கு படித்து காட்டினீங்களா?
1: அவங்க கேட்டுக்கலாம், பக்கத்துல
0: கேட்டுட்டு இருக்கிற அவையும் பக்கத்துல வச்சுட்டு தான் வாசிக்கிற. அல்லது கேள்வி வரும், இது எப்படி, எதுக்கு, யார் என்று சொல்லி இல்லையா? சரி, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் இருவருக்கும். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ஜோதி.
0: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

0: பஞ்சாட்சர மக்கள் நாக்கெல்லாம் வறண்டு பெரிய துன்பப்பட்டு போயிட்டார். நீங்க எப்படி ஒரு கவிதையோட வந்திருக்கீங்க?
1: இல்ல, முதல் சந்திப்புல நாக்கெல்லாம் மறந்து இப்படியான பிரச்சனை நிறையக்குள்ள வந்த விஷயத்த மறந்துருப்பார். நிச்சயமாக வந்த விஷயத்த மறந்திருப்பார். சும்மா பார்க்க வந்த போயிருப்பார். வந்த விஷயத்தை சொல்லியிருக்க
0: மாட்டேன். தண்ணீர் எல்லாம் கொண்டு போனாரோ தெரியல, அது மயக்கம் விழுந்து
1: அது அதான் வார்த்தைகளும் வந்திருக்காது. வந்த விஷயத்தை
0: நாங்க எடுத்த பாடம் லவ் வந்தா எல்லாருமே ஆகி போறாங்க லூசான்னு சொன்னது உண்மைதான். இந்த பெரிய மலையும் லூசாக்கி விட்டுருது. என்ன சொல்லுங்க
1: நன்றி ஜோதி. முதல்ல நல்லை நகர் உரை நச்சமிழ் நாயகன், விலைகள் வேறறுத்து கேட்ட விரம் தரும் முத்தமிழ் முதல்வன், விழா கோலம் காணும் நல்லூர் கந்தனின் பொன்மலர் பாதம் பணிந்து நிற்கிறேன். பொய்யில்லை அவன் கோயில் மண் உன் பாதம் அடியடித்து பாரு பெருவீர் அத்தனை வரமும், அலங்கார கந்தன் உமை அலைய விடார் அள்ளி தருவான் விழி நினைய அன்பு கொண்டு இயற்றுவீர் அவன் புகழ். நல்லூர் கொடியேற்றது நிமித்த அந்த கவிதைகளை கந்தன் ஜோதி என்னுடைய கவி ஜோதி கலையாய அறம் என்ற தலைப்பில்தான் நான் கவி பாட போறேன்.
0: எப்படி மறுபடி சொல்லுங்க?
1: கலையாய அறம்.
0: கலையாத அறம்.
1: தலையாய அறம், முக்கியமான அறம்.
0: தலையாய அறம்.
1: ஆமா, தலையாய அறம். என் கவிதை இப்படி போகிறது. அற்புத படைப்பு அரிதான வானுடம், வாழ்வியல் அவனுக்கு தருமே மகுடம், அப்பா அம்மா அவனியல் தெய்வங்கள், கேட்காமல் வரவழைக்கும் குலசாமிகள், இரண்டு மாதங்கள் மட்டுமே கருவறை, மறையும் வரை தலைமேல் சுமக்கும் அப்பா, உயிருள்ள சாமியே உறவுகளின் உச்சம், மிச்சம் ஒன்று வேண்டி சுயநிலமில்லை, உச்சம் நாம் காண வீச்சான உறுதி, விரல் பிடித்து நடந்து பக்குவமானோம் அவர் விரல் பிடித்து நடந்து பக்குவமானோம், பிடித்த விரல் உதறி இளமைத்திரானோம், எமக்கென்ற வாழ்க்கையில் இறந்த காலம் மறந்தோம், நிகழ்காலம் மறந்து எதிர்காலம் துறந்த வரம் தந்த சாமியை தூர வைத்து தரமான வாழ்வென தரம் இழந்து போனோமே, நிகழ்காலம் மறந்து எதிர்காலம் துறந்த வரம் தந்த சாமியை தூர வைத்து தரமான வாழ்வென தரம் இழந்து போனோமே, வறுமை நிலையிலும் எமக்கு தெரிந்ததில்லை வறுமை, வறுமை நிலையிலும் நமக்கு தெரிந்ததில்லை வறுமை, பொறுமை காத்து பெருமை வாழ்வு நாம் காண, தான் மட்டும் ஒருமையான அப்பா, அப்பாவின் தியாகம் எம் திமிர் விலக தெரியும், அப்பாவின் தியாகம் எம் திமிர் விலக தெரியும், தோள்களின் வலிமை ஒரு நாள் புரியும், அவர் தோள்களின் வலிமை ஒரு நாள் புரியும், விட்டு செல்லும் சொத்துக்களில் அவர் விட்டு செல்லும் சொத்துக்களில் அவர் வாசம் மணக்கும், பெற்றவர் சுமையென பதறாதே மனமே, அவர் தமக்கு வேதனை தந்து உலகம் மெச்ச மாய சாதனை செய்து புகழ் போதையில் பெற்ற கடன் மறக்கலாமோ, அந்திய காலத்தில் ஒரு கவலம் உணவும் ஒரு சோடி உடையும் உரைய ஒரு சிறு இடமும், தாம் இருந்த பிள்ளைகள் தரும் தெளிவான பார்வையும், அன்பும் பாசமும் கலந்து வரும் இனிமை வார்த்தைகளும், தேவை கருதி மனம் வாடா சேவையும், பேரப்பிள்ளைகளின் பேச்சும் வளர்ச்சியும், அணையப்போகும் தீபங்கள் ஆமலாய் ஏற்கமுற்று இறப்பது இவை மட்டுமே, தாம் பெற்ற பிள்ளைகள் தரும் தெளிவான பார்வையும் அன்பும் பாசமும் கலந்து வரும் இனிமை வார்த்தைகளும், தேவை கருதி மனம் வாடா சேவையும், பேரப்பிள்ளைகளின் பேச்சும் வளர்ச்சியும், அணையப்போகும் தீபங்கள் ஆவலால் ஏற்கமுற்று இறப்பது இவை மட்டுமே, அந்தியில் வேண்டுவதை அந்தி சாயமுள் தந்துவிடு, அந்தியில் வேண்டுவதை அந்தி சாயமுள் தந்துவிடு, தவறில் அந்த ஏட்டி செய்து ஆஸ்பரித்து பயனீடு கொண்டு, அந்தியில் வேண்டுவதை அந்தி சாயமுள் தந்துவிடுங்கள், தவறில் அந்த ஏட்டி செய்து ஆஸ்பரித்து பயணம் உண்டு, நலம் பெற்ற தாம் பெற்ற பிள்ளைக்கு எமைப்பெற்றவர் எம் பற்று காட்டு நிற்போம், நாம் பெற்ற பிள்ளைக்கு எமைப்பெற்றவர் எம் பற்று காட்டி நிற்போம், தவறில் உள்வாழ்வும் ஊசலாடும் தருணத்தில் பாடம் புகட்டும், தவறில் உள்வாழ்வும் ஊசலாடும் தருணத்தில் பாடம் புகட்டும், பெற்றவர் மகிமை போற்றி நிற்போம் என்னாலும், தமிழன் பண்பாட்டில் இதுவும் ஓர் அதிகாரம், தமிழர் பண்பாட்டில் இதுவும் ஒரு அதிகாரம், பெற்றவர் மகிமை போற்றி நிற்போம், அவடி வாழ் மாந்தரெல்லாம் போற்றிட்டோம் பெற்றோரை, வழி வழியாய்

0: தலைமுறை கைமாற்றி தந்தளிப்போம். அவடி வாழ் மாந்தர் எல்லாம் போற்றிட்டும் பெற்றோரை வழி வழியாய் தலைமுறை கைமாற்றி தந்தளிப்போம். உம்மை பெற்றவர் மூச்சிலந்து கண்மூடும் வரை, உம்மை பெற்றவர் மூச்சிலந்து கண்மூடும் வரை கூடி வாழ்ந்து கோடி இன்பம் தேடி நிற்போம். கூடி வாழ்ந்து கோடி இன்பம் தேடி நிற்போம். நன்றி ஜோதி.
1: நிச்சயமாக கண்டிப்பா அற்புதமான ஒரு விடயம் தலையாய அறம் என்பது என்ற தலைப்பின் கீழ் கொண்டு வந்திருக்கிறீங்க. பெற்றோரை பாதுகாத்தல் என்பது, அதிலும் குறிப்பாக வயதான காலத்தில் பெற்றோரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பாராமுகமாக திரிகின்ற பிள்ளைகள் பலர் இருக்கின்றார்கள். கண்டிப்பா அவர்கள் வயசான காலத்தில் நம்மிடம் எதிர்பார்ப்பது வேற எதுவும் இல்ல, பணமோ பொருளோ அன்பும் அந்த மரியாதையான அரவணைப்பும் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா எப்படி சொல்றது, தமிழர் பண்பாட்டின் தலையாய அறம் என்பதனை சொன்னீங்க, மிக அருமை. நிச்சயமாக இறை வழிபாட்டுக்கு நிகராக இருக்கக்கூடியது பெற்றோரை பேணுதல் என்பதுதான் என்று தான் நானும் சொல்றேன்.
0: நிச்சயமாக இந்த பக்கத்தை நாங்கள் எப்போது புரட்டி பார்க்க வேண்டும். இந்த பக்கம் கட்டாயமான பக்கம், ஏனென்றால் நாங்கள் அவைய உண்டுமே எதிர்பார்க்கவில்லை. கனிவான பறவை ஜோதி ஒரு நல்ல வார்த்தையும் பிள்ளைகள் எங்களை கரைக்காய் நோங்களை பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்காத அந்த ஒரு அதே ஒரு இலக்கம் தான். அவ்வளவு அவர் ஒன்றுமே எதிர்பார்க்கறதில்லை. அதை நாங்கள் தருவது நாங்கள் பின்னிக்கிறோம் என்று பின்னிக்க கூடாது. பின்னிக்கிறது அழகில்லை. அப்படி பின்னிருந்தாலும் அதை மறந்து நாங்கள் எங்களுடைய எங்களை நாங்கள் சரி செய்து கொள்வோம் ஜோதி.
1: நிச்சயமாக அதனால் தன ஒரு தாயினுடைய பாதம் தான் சுவர்க்கம் ரவி பாலா. கண்டிப்பா
0: அதனால்தான்
1: பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நட்டவ வானிலும் நனி சிறந்தனவை என்று சுவர்க்கத்தை விட மேலானவை தாயினுடைய பொற்பாதங்கள் என்பதனை பெரியவர்கள் சொன்னார்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: அதனால் தான் ஜோதி என்னுடைய கவிதையில் ஒரு வார்த்தையை நான் சேர்க்கவே இல்லை ஜோதி. வயோதிப மடம் என்ற வார்த்தையை நான் கவிதை நான் சேர்க்கவே இல்லை. இருந்தால் அந்த வார்த்தை எனக்கு சரியாக படையில ஜோதி. நன்றி ஜோதி.
1: அந்த வார்த்தையை தூரமாக வைத்துக் கொள்வோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி ஜோதி. நன்றி.
1: நன்றி. வணக்கம். மிக அருமை அருமையான கவிதை. வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: வணக்கம்.
2: காசு வேணும் கேட்டேன் சொல்லிட்டேன் கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
1: நேரம் இப்பொழுது 8:25. இதனால் தான் இந்த கவியரங்குக்கு நாம நவரச கவியரங்கம், நவரசங்கள், 9 ரசங்களும் அந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய கவிஞர்கள் நீங்க எல்லாருமே. முதலாவது கவிதை காதலோடு வந்தது, பின்பு அதுவும் காதல் தான், அதிலே அறம் பேசப்பட்டிருக்கின்றது. மிக அருமை. நிச்சயமாக இப்பொழுது அடுத்த கவிஞர் நம்மளுக்கு என்ன கவிதை கொடுக்க போனார். வணக்கம்.
5: காலை வணக்கம் ஜோதி சாரா.
1: இனிய காலை வணக்கம் சாரா. உங்களை அன்போடு வரவேற்கின்றேன்.
5: நலமா நலமா இருக்கின்றோம். நல்ல அழகான கவிதைகள் காலையிலே முதலாம் சந்திப்பு யாருக்கு மறக்க முடியாத ஒரு சந்திப்பு தான் அது. இரண்டாவது பெற்றோரின் அதாவது பெற்றோரை பாகமாக நினைக்க கூடாது. அவர்கள் எங்களை சுமந்த மாதிரி அவர்களை நாங்கள் சுமக்கும் காலம். என்னுடைய கவிதை வந்து என்னருகே நீ இருந்தால்.
1: அது யார கொண்டு வர போறீங்க? என்னருகே நீ இருந்தால்
5: யாராவது கற்பனை, எல்லோரும் யாராவது மனசு இருந்த கற்பனை பண்ணி கொள்ளுங்கள்.
1: முதல் தலைப்பு யாவும் கற்பனை, அப்படி போடுவோமா?
5: போடுவோம். அவங்களுக்கு யார் யார் கற்பனை இருக்கிறோம் அவர்களை வைத்து அப்படியே நகர்த்தி சொல்லுவோம்.
1: பார்க்கலாம். என் அருகே நீ இருந்தால் என்ன எல்லாம் ஆகும் கேட்போம் சொல்லுங்க.
5: என் அருகே நீ இருந்தால் வீசும் புயலும் தென்றலாய் மாறும், கொட்டும் மழையும் பூமழையாய் பொழியும், குளிரும் பனியும் மழலையின் முகமாய் சிரிக்கும், கொளுத்தும் வெயிலும் பனியாய் கொட்டும். என் அருகே நீ இருந்தால் வீசும் புயலும் தென்றலாய் மாறும், என் அருகே நீ இருந்தால் பசிக்கும் வயிறும் நிறைந்து கொள்ளும், துயரில் கசியும் கண்ணீரும் பன்னீராய் மாறும். அன்று பூத்த மலரும் வாடா மலராயிருக்கும். என்னருகே நீருந்தால் வீசும் புயலும் தென்றலாய் மாறும். என்னருகே நீருந்தால் இசைபாடும் புள்ளினமும் நம்மை சுற்றி ஆடாதோ பாடாதோ நடனம் பாடும் நடனம் ஆடும் மயிலும் நம்மை நோக்கி ஆடாதோ சலசலக்கும் அருவிகளும் ஒரு கணம் நின்று நம்மை பார்க்காதோ. ஏன் இவ்வளவு என் அன்பே, என்னோடு நீ இருந்தால் என் இதயம் உன்னிடமே, உன் இதயம் என்னிடமே, நம் இதயம் என்றும் ஓயாத துடிப்புடன் இருந்து இப்பூரகம் உள்ளவரை நம் இதயம் என்றும் ஓயாத துடிப்புடன் இருந்துவிடும் இப்புலகம் உள்ளவரை. என்னருகே நீ இருந்தால் நம் இதயம் என்றும் ஓயாத துடிப்புடனே இருக்கும் இப்பு உலகம் உள்ளவரை. நன்றி.
1: சார், அப்போ என்னருகே நீ இருந்தால் என்ற ஒரு ஏக்கம் பல நேரங்களிலும் பலருக்குள்ளும் இருக்கின்ற ஒரு ஏக்கம். நிச்சயமாக இயற்கை கூட இயற்கையாக நிகழ்பவை கூட மாறி பயணிக்கும். சில வேலைகளிலே புயல் கூட ஆகும், வெயில் கூட பனியாக குளிர்ச்சியாக அந்த வெயிலும் இருக்கும். அப்படியாக இருக்கக்கூடியது அந்த உண்மையான ஒரு உள்ளார்ந்த அன்பு என்பது அந்த மாதிரி செய்யக்கூடியது. அதுக்குள்ளே ஒரு ஏக்கம், என்னருகே நீ இருந்தால் யாரையும் அந்த தலைப்பின்கள் கொண்டு வரலாம். மிக்க நன்றி ஜாரா, உங்களுக்கு மிக அருமையாக இருந்தது அந்த கவிதை. நிச்சயமாக காதலோடு நிறைந்த ஒரு கவிதை. மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி,
1: வணக்கம். அடுத்த கவிஞரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம், நான் சுதன்.
1: இன்னும் வணக்கம் சுதன், உங்களை வரவேற்கிறேன், சொல்லுங்கள்.
6: நீங்கள் நவரசம் என்று சொல்லிட்டீங்க, அதுக்குள்ள கோபம் ஒரு ரசமா வருமா?
1: கோபம் வரும், சொல்லுங்க.
6: அப்ப நான் எனது கவிதையை துணிந்து சொல்லலாம். அதை உங்கள்ட நம்பித்தான் வந்த நான். என்னண்டா, நீங்கள் ஒரு துணிஞ்சாள், எதையும் அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆள். நான் இந்த கவிதையை
1: தொடங்குறேன்.
6: நச்சு பாம்புகளுக்கு பயந்து அவற்றுக்கு கோயில் கட்டிவிட்டு மான் வடிவத்தில் வரும் ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் நெளிந்து ஓகாசம் அடைந்துவிட்டு ஓடவும் முடியாத ஒளியவும் முடியாத அட்டைகளை கல்லறிந்து கொள்ளும் சமூகம். நன்றி.
1: சொல்ல வந்ததை கொஞ்சம் தெளிவாக, நச்சு பாம்புகளுக்கு கோயில் கட்டும் சமூகம், அதை பற்றி ஏதாவது.
6: இரண்டாவது பயம், அதுக்கு பயம், அதுக்கு பயம். இரண்டா பயம் எங்கெல்லாம் பயப்படினமோ, இது இதொரு குறியீட்டு கவிதை, குறியீட்டு கவிதைய அதான் நான் அதை சொல்லிட்டு தொடங்கியிருக்கணும். அப்ப நச்சு பாம்புகளுக்கு பயம், ஆனபடியே அதுக்கு கோயில் அட்டியம். ஆனா அட்டை பாவம், அது ஓடவும் அது ஒழிக்கவும் முடியாது, அது ஒரு மெல்லமா போய் கொண்டிருக்கும். அதுக்குத்தான் கல்லறிஞ்சு கொள்ள வினம். இல்லாட்டி அதுக்கு நடுவில் மான் வடிவத்தில் வரும் ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் முன்னால் நெளிந்து சமாளிச்சு போவினம்.
1: ஆகவே நேரடியாக கூற முடியாத விடயத்தை நீங்கள் மிக நுட்பமாக.
6: இது குறியீட்டு கவிதை வடிவம், குறியீட்டு கவிதை வடிவம். காலங்காத்தாலே என்று, காலங்காத்தாலே இது ஏன் என்று
1: புரிக இருக்கிறது.
6: காலங்காத்தையிலதான் சில வழியில நல்ல சிந்தனைகளையும் சிந்திக்க வேண்டி இருக்குது. இப்படி இருக்குது சமூகம்.
1: நிச்சயமாக நிச்சயமாக அதை நீங்க மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறீங்க, நேரடியாக கூற முடியாமல்
6: குறியீடு அதுக்கு குறியீடு கவிதைன்றது கவிதை படிவங்கள்லயே உண்டு. நன்றி.
1: நிச்சயமாக அதைத்தான் சொன்னேன். இப்ப ஒரு வித மறைமுக தன்மையோடு உணர்த்துகின்ற, நேரடியாக சில விஷயங்களை கூற முடியாமல் மறைமுக தன்மையோடு உணர்த்துவது.
6: இவ்வளவும் நாங்கள் சொன்னபடியா இனி குறிக்கமா இதை திருப்பி சொன்னா சில வேளையில பொருந்துமா வேண்டாம், நீங்கள் திருப்பி சொல்ல சொன்னா
1: சொல்லுங்க. மறுபடியும்
6: நச்சு பாம்புகளுக்கு பயந்து அவற்றுக்கு கோயில் கட்டிவிட்டு ஒரு பந்தி முடிஞ்சது. மான் வடிவத்தில் வரும் ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் முன்னால் நெளிந்து போகாசம் அடைந்து விட்டு ஓடவும் முடியாத ஒளியவும் முடியாத அட்டைகளை கல்லறிந்து கொல்லும் கொண்டு மகிழ்ச்சி அடையும் சமூகமா நாம்.
1: எவ்வளவுக்கு காரசாரமான வார்த்தைகளை கோர்க்க முடியும் கோர்த்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. சிறப்பு இந்த மாதிரி ஓடிவிட்டார் சுதன். நல்ல ஒரு கவிதை. சில சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய, சில சமூகத்தில் நாம் பார்க்கின்ற பல விடயங்கள் பல ஆதங்கங்களை கொடுக்கும் தான். அந்த மாதிரி அவர் கூற வந்திருக்கின்றார் பல சில விடயங்களை அந்த கவிதையினோடாக. அதற்கான விளக்கத்தை நான் சொல்லவில்லை, அவர் என்னென்னத்தை நினைத்து கொண்டு எழுதினாரோ. சரி, அப்படி எழுதுவது சிறப்பு சில வேளைகளிலே. இப்பொழுது சங்க புலவர்கள் கூட கவிதைகளை சில விடயங்களை, குறிப்பாக காதல், அதையெல்லாம் கூற முடியாத சில விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை இப்பொழுது உள்ளுரை உவமை இறைச்சி பொருள் என்ற அந்த அணிகள் ஊடாக வெளிப்படுத்துவார்கள். அது மாதிரி இதுவும் ஒரு குறியீட்டு கவிதையாக அமைந்திருந்தது. மிக நன்றி சுதன். உங்களுக்கு சில விளம்பரங்களை அடுத்து அடுத்த கவிஞரை சந்திப்போம்.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. இப்பொழுது கீதா அம்மா அவர்கள் இணைகின்றார் தமிழ்நாட்டில் இருந்து எங்களோடு. இனிய வணக்கம் கீதா அம்மா.
9: வணக்கம் வணக்கம் ஜோதியம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதே சிரிப்பொலி, அதே மகிழ்ச்சி, சொல்லுங்க.
9: நானும் நன்றாக இருக்கிறேன். என் குரலை கேட்க காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் சொல்லுங்கள், இதோ உங்கள் கீத்துக்குட்டி வந்து விட்டேன் என்று.
1: ஆமா, எல்லோரும் கேட்டுட்டு தான் இருப்பார்கள். உங்களுடைய அபிமான நேயர்கள் உங்களுக்காக சொல்லுங்க. அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், சொல்லி இருந்தார்கள் உங்களை பற்றி. உங்களுக்காக காத்திருப்பதும் உங்களுடைய கவிதைகள் பேச்சு ரொம்ப பிடிக்கும் என்று. என்ன தலைப்போடு வந்திருக்கிறீங்க இன்றைய தினம்?
9: நான் இன்றைக்கு என்னவனிடம் தூது செல்லும் காற்று, என்னவனிடம் தூது செல்லும் காற்று சொல்லட்டுமா?
1: காற்றை தூதாக விட்டுருக்கீங்க.
9: கண்டிப்பா கண்டிப்பா,
1: காற்றை தூதாக விட்டு காத்திருக்கிறீங்க காதலுக்காக, அப்படி சொல்லுவோமா?
9: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லட்டுமா?
1: கண்டிப்பா சொல்லுங்க, எந்த தடையும் இல்ல, சொல்லுங்க கேட்போம்.
9: சொல்லுங்க. காற்றே காற்றே, உன்னை தேடுகிறேன், கால்கடுக்க நடந்து விட்டேன், நீ போனது எங்கே கூறிடுவாயா? உன்னை பார்க்க புறப்பட்டேன், உருவம் இல்லை என திகைத்திட்டேன், என்னை பார்த்து இறங்கிவிடு, உன் முகத்தை எனக்கு காட்டிவிடு. காட்டை தாண்டி வருகின்றாய், கடலை கூட புரட்டுகிறாய், நாட்டை சுற்றி திரிகிறாய், நகர்ந்து கொண்டே இருக்கிறாய், என் கல்வனுக்காக தூது செல்ல ஒருமுறை போவாயா காற்றே? பாற்றே, என் காதலன் இருக்கும் திசை உனக்கு தெரியுமா? அப்படி தெரிந்திருந்தால் சற்று நிற்பாயா? மை கொண்டு எழுதாத என் மூச்சை கொண்டு எழுதிய கடிதம் ஒன்று என்னிடம் இருக்கு. அதை அவன் காதோரம் கொண்டு கொடுத்து விட்டு வந்துவிடு. நிபந்தனை ஒன்று கூறுகிறேன். என் கடிதம் எடுத்து செல்லும் போது மட்டும் மெதுவாக செல். என் காதல் ரகசியம் கலைந்து விட கூடாதபடிக்கு. காற்றே, முதலில் அவன் முகத்தை பார். அவன் கண்களில் நான் இருக்கின்றேனா என்று உற்று பார். இருந்தால் அவன் இரு விழிகளையும் ஒரு முறை என் சார்பாக முத்தமிட்டு வா. முத்தமிடும் மூச்சிலே அவன் சிரிப்பையும் அப்படியே அள்ளி கொண்டு வந்துவிடு. அவன் என்னை கேட்பான், என்னவள் எப்படி இருக்கிறாள் என்று. உன்னை நினைக்கும் உரிமை அவளுக்கு மட்டும்தானே என தீர்ப்பளித்து விட்டு வா. காற்றே, அவன் என்னை நினைக்கிறானா? நேற்று நிலவிடம் கேட்டேன், என்னவன் என்னை நினைக்கிறானா என்று. நிலவு சிரித்தது, உன்னை போல அவனும் தனிமையில் இருக்கிறான் என்று. மலையிடம் கேட்டேன், அவன் கண்ணீர் சிந்துகிறானா என்று. மலை துளி என் கன்னத்தில் விழுந்து பதில் சொன்னது. அவன் சன்னலை தட்டி என் பெயரை சொல்லி குறும்பாக ஒருமுறை சிரித்து விட்டு வா. அவன் யார் என்று கேட்பான். உன்னை தொலைவில் இருந்து தொந்தரவு செய்யும் ஒருத்தி என்று அவனுக்கு பதில் சொல். அவன் வேறொருத்தியை பார்ப்பான். பார்த்தால் அவள் கூந்தலை மட்டும் கலைத்துவிட வேகமாக அப்போது ஒரு முறை வீசிவிடு. என் பொறாமைக்கு நியாயம் வேண்டுமல்லவா? காற்றே, நீ வெறும் காற்றல்ல, என் காதலன் வசிக்கும் கடிதம். என் காதலின் காவியம் நீ என்று அவனுக்கு எப்படியாவது உணர்த்தி விட்டு வா. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். முல்லையின் மனத்தை சுமந்து அவன் வாசல் சென்று இந்த வாசம் அவளது வாசம் என்று சொல்லி அவன் உயிரில் கலந்துவிடு. அவன் கூந்தலை நீ வருடும் போது என் விரல்கள் வருடுவதாக அவனுக்கு சொல். மின்னல் ஓசையோடு நீ அவன் நெஞ்சை தொடும்போது என் இதயம் உன்னுடன் வந்ததாக அவனுக்கு சொல். காற்றே, நீ தூதுவனாய் போனாய். காதலின் சாட்சியோடு திரும்பி வா. காதல் என்பது கடிதத்தில் எழுதப்படுவது அல்ல. காதல் என்பது கடிதத்தில் எழுதப்படுவதல்ல, காற்றில் கலந்து காதலின் இதயத்தை சென்றடையும் உயிருள்ள கவிதை. காற்றில் கலந்து காதலின் இதயத்தை சென்றடையும் உயிருள்ள கவிதை. காற்று வாங்க செல்லுங்கள், காதல் வாங்கி வாருங்கள். நன்றி கூறி செல்கிறேன், உங்கள் கீத்துக்குட்டி.
1: அப்படியே இருந்து கொள்ளுங்க கீத்துக்குட்டி. அருமையான ஒரு கவியை வழங்கி இருக்கிறீங்க கீதாம்மா. என்ன பாடல் தாருதுன்னு யோசிக்கிறேன். அந்த ஆசை எல்லாத்தையும் அப்படியே காற்றிட சொல்லிட்டீங்க பாருங்களேன். நீங்க என்னென்ன அந்த உணர்வுகளை கொடுக்க முடியும், எப்படி எப்படி அன்பை கொடுக்க முடியுமோ காற்று கொண்டு போய் கொடுத்து விட்டது. அருமையான கவிதை வழங்கி இருக்கிறீங்க. இதிலே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருகின்றது.

0: அது ஒரு குட்டி பரிசு உங்களுக்கு. சரியாக கஷ்டப்பட்டு எழுதினதுக்கு
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: முழுமையாக தர முடியவில்லை. இதுல நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்பொழுது புகழேந்தி புலவர் இயற்றிய நலவன் பாவலே சுயம்பர காண்டத்தில் உங்களுக்கு தெரியும், நலன் அன்னத்தை தூதுவிட்டு தமயந்தியிடம் அந்த பதிலுக்காக காத்திருப்பார். இவ்வளவில் அது செல்லுங்கொள், இவ்வளவில் மீளுங்கொள், இவ்வளவில் எல்லாவற்றையும் அவளிடம் எடுத்து இயம்புங்கொள் சொல்லிவிட்டு வருகின்றதா அந்த குற்றுயிர் இருக்கின்றான் அந்த தூதுக்காக. அது போய் பார்த்து விட்டு திரும்ப வரும் வரைக்கும் மிக அருமை.
1: இன்று அனைவர்கள் கடற்கரைக்கு போவார்கள், ஆனால் காற்று வாங்க மாட்டார்கள். காதலை தானே வாங்கி விட்டு வருகிறார்கள், அதை தானே நான் சொன்னேன்.
0: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். காதலை கவிதையாக பார்க்கிறார்கள்.
1: எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அம்மா அது. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
0: ஒரு கவிதை வாங்கி வந்தேன். மிக அழகான ஒரு அகத்தினை மரபை எடுத்து எழுதியிருக்கிறீங்க. மிக அருமை, மிக்க நன்றி கீதா அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி. கற்பனை மிக அருமையாக இருக்கின்றது. காற்றிடம் நீங்க செய்ய வேண்டிய அத்தனை அன்பையும் காற்றை தூதாக அனுப்பி செய்ய வைத்திருக்கிறீங்க. மிக அருமை, மிக்க நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி, மிக்க நன்றி,
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி கீதாம்மா.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA Credit. Caledon Eastil, Vaughan மற்றும் Brampton இல்லைக்கரையில் Go and Mayfield இன் Prime Location Highway 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். Wildfield Village Master Plan Community Freehold Townhomes Semis and Detached Homes Mid 700,000 இலிருந்து Phase 1 இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற Limited Lots மட்டுமே. அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: நேரம் இவ்வளவு 8:46. கீதா அம்மா அற்புதமான ஒரு கவிதை கொண்டு வந்தார். தூது நெஞ்சு விடு தூது, மிக அழகான ஒரு கவிதை. எல்லாருமே வெவ்வேறு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது எங்களோட அடுத்த கவிஞர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். இனியும் வணக்கம் புருஷோத்தமன் சொல்லுங்கள்.
1: நன்றி. கவிஞர் வந்து என்ன என்றாலும் அழைச்சு போடாங்க. நான் ஒரு மாணவன் சொல்றேன். ஆமா, நான் ஒரு மாணவன் என்ற கவிஞர்ன்றது அது பெரிய ஒரு இது சொல்றேன். நோக்கத்துடன் வாழ்ன்றதுதான் இந்த
0: கவிதை.
1: நோக்கத்துடன் வாழ், நோக்கம் தவறினால் நீ தாக்கத்துடன் வாழ்வாய். திசை மாறிய பறவைக்கு இந்த வானமெல்லாம் ஒரு சிறைச்சாலை. இலக்கில்லா பயணத்திலும் சொந்த காலடிகளே உனக்கு பெரும் சுமை. எதை நோக்கி ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடினால் எதிரில் வரும் கல்லும் முள்ளும் உன்னை செதுக்காது சிதைத்துவிடும். விதைகள் நோக்கத்தோடு காத்திருந்தால் அது விருட்சம். விதைத்து விட்டு மறந்து விட்டால் அது வரும் குப்பை. உன் மூச்சு காட்டில் எப்போதும் ஒரு லட்சியத்தை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையே இந்த சமூகம் உன்னை ஊதி அணைத்துவிடும். கப்பலுக்கு பாய்மரம் போல மனிதனுக்கு நோக்கம். அது உடைந்து விட்டால் கடலின் அலைகள் உன்னை காலாட்டாது பந்தாடிவிடும். அடி வாங்குவதற்காக நீ பிறந்தாயா? இல்லை. வழி தெரியாத பாதையில் வண்டியை விட்டால் விபத்து உன்னை வரவேற்க காத்திருக்கும். விழி புதுங்கி நிற்பதை விட வழியை தேடி பிடிப்பதே வீரத்தின் அடையாளம். கனவுகளும் நனவுகளும் நடுவே ஒரு பாலம் உண்டு. அதன் பேர்தான் உறுதியான நோக்கம். அந்த பாலத்தை நீ தகர்த்தெறியாவிட்டால் சோகமும் வேதனையும் உன்னை தாக்கும். நடுக்கடலில் திசையற்று போன படகு போல் தவிப்பாய். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்றார். நீ குறிக்கோளை தவறவிட்டால் இந்த உலகம் உன்னை மதிக்க நீ குறிக்கோளை தவறவிட்டால் இந்த உலகம் உன்னை மிதித்து விட்டு கடந்து போய்விடும். நீ சாதிக்க பிறந்தவன். இந்த வார்த்தையை உன் மனதில் ஒருபோதும் உன் மனதில் எப்போதும் ஒரு மந்திர சொல்லாக நிறுத்திக்கொள். ஆனால் சாதித்து விட்டால் தரக்கணம் கொள்ளாதே. உன்னை உயர்த்திய பணிவு குணத்தை ஒருபோதும் கைவிடாதே. உன்னை விட பெண்களே உயர்ந்தவர்கள் என்ற உயர்ந்த மனதை உன் நெஞ்சில் ஆழமாக விதைத்துக்கொள். நம்முடைய வளர்ச்சி என்பது நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நாம் உயரும் போது மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் உயர்ந்து வளர்ந்தாலும் உயர்ந்தவரான அந்த புனிதமான பொன்மையை எப்போதும் போற்றி வணங்குவதே நமது பெருமை. பொன்னை போற்றும் பணிவோடும் பணிவான மனதோடு உன்னை தொடும் லட்சியத்தோடு நோக்கத்துடன் உயர்வோம், பணிவோடு வாழ்வோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா தன்னம்பிக்கையின் நல்ல அறிவு ஊட்டலும் கொடுக்கக்கூடிய ஒரு கவிதையை வழங்கி இருக்கிறீங்க. மிக்க நன்றி புருஷோத்தமன். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம். இப்பொழுது கலாமா அவர்கள் இணைந்திருக்கின்ற தாயகத்தில் இருந்து அவரோடு பேசலாம். இனிய வணக்கம் கலாமா.
2: இனிய வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். சரி சொல்லுங்கள், உங்களுடைய எழுத்து பயணம் எப்படி போகின்றது?
2: என்னுடைய எழுத்து பயணம் நன்றாக போகிறது. 5ஆம் தேதி என்னுடைய 19வது நூல் வெளியீடு.
0: சிறப்பு சிறப்பு, முன்கூட்டிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: காவியம் காவியம்
0: காவியம் என்ற தலைப்பிலே நூல் வெளிவருகின்றது.
2: காவியம் அது காவிய இமயம் என்ற தலைப்புல காவியம் எழுதியிருக்கிறார்.
0: அருமை அருமை, அற்புதமான ஒரு காவியம் கொடுக்க போறீங்க. சிறப்பு சிறப்பு. இமயம் கருப்பொருள் எங்களுக்கு சில விடயங்களை சொல்லுவீங்களா?
2: அது வந்து ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரிகளுடைய வாழ்க்கை வரலாறு. அவர் வந்து உடுவில்லை, பிறப்பு வளர்ப்பு திருமணம் எல்லாமே அவர் வந்து நேவியில இணைந்து திரும்ப அவர் தன்னுடைய பணி முடிந்து சமூக பணி நிறையவே செய்தவர்.
0: அவர் பெயர் சொல்லுவீங்களா?
2: ஆமாம், அவர் வந்து கனகரத்னம் பேர். அவரை கனடி ஐயான்னுதான் சொல்லுவாரு. அவர் வந்து அவர் மனிதனா புனிதனான்றதுதான் நோக்க வேணும். என்னன்னா அப்படி பணி செய்த உயிரை மதிக்காமல் இந்திய நாமி பிடிக்கணும். இறந்தவை இந்த உடலை கூட அவரே தனியா போய் கொண்டு வருவார். துப்பாக்கி மத்தியில இந்த வெள்ளை கொடி பிடிச்சு கொண்டு போய் மக்களுக்கு சாப்பாடுகள் வாங்கி கொடுத்து யாரை பிடிச்சாலும் அவைகளை போய் எடுத்து விட்டு அவர் தன்னுடைய பணி சார்ந்து அதுல இருந்து கிடைக்கப்பெற்ற மூமொழி திறமை சார்ந்து அதால கிடைக்கப்பெற்ற மன துணிவு சார்ந்து இந்த உழுவின் மக்களுக்கு உதவி செய்தவர். அப்படி ஒரு உதவி செய்தார். அப்ப அவருக்கு இப்ப நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னாலே இருந்தவர் அவைகளை ஆவணப்படுத்த அவன் செய்த நல்லதுகளை ஆவணப்படுத்தியே ஆக வேணும். அந்த நான் அவரோட நிறைய நிறைய இடங்கள்ல பயணிச்சேன். அவரோட நான் பயணித்த தூரங்கள் அதிகம் என்று சொல்லலாம். அவரோட வந்து இப்ப நாங்கள் 95 தான் பேர்ந்து போய் திரும்ப 96 வந்த நேரத்துல இங்க வந்து ஆமியோட குழு உண்டு, அது மந்திரிவாயி அப்படின்னு செய்தவர். அவருக்கு ஒரு இது அப்ப அது அவரே ஒரு இமயமாக நான் ஒரு அவருக்கு ஒரு பெயரு அந்த புத்தகத்தை வைக்கலாம்னு அது எனக்கு இமயமாக தெரிஞ்சது. அப்ப இமயம் என்று பேர்
0: வச்சிருக்கேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சொல்லுங்க, என்ன தலைப்பிலே என்று கவி வழங்க போறீங்க?
2: இந்த சமூக அவலங்கள் தாங்க முடியாமல் இருக்கிறது, இப்படி வலிக்கிறது வலிக்கிறது போராடம் எல்லாம் நாங்கள் இதில் பற்றி கதைக்கிறோம். தெரியல எனக்கு. நான் இப்ப நூலகத்துக்கு என்று போயிருந்தேன். அங்கே என்னுடைய ஒரு ஆர்டிக்கல் வந்து புதன்கிழமை புதன் பொய்கை உதயன் பத்திரிகையில வந்திருக்குது. தொலைபேசிகளை ஏதோ ஒரு தலைப்புல தான் எழுதினது, நல்ல ஒரு தலைப்பு. தொலைபேசிய பாவனைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு துணை பொருள் எழுதினது. ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு இல்லாத தற்கொலைகள், குடும்ப பிறழ்வுகள் எல்லாமே இந்த தொலைபேசியால முடியல. நாங்கள் அதில் இருந்து கொஞ்சம் நேரம் கதைச்சோம், இதுக்கு என்ன செய்யலாம், இந்த சமூகத்தை நோக்கி என்ன எங்களால் எழுதுறோம், அதுக்கு அப்பால் என்ன செய்ய முடியும்.
0: வயசு வந்து கண்டிப்பா அந்த கவிதை தான் கொடுக்க போறீங்களா இப்பொழுது?
2: அதை வச்சுதான் ஏ இந்த அவலம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை கொஞ்சம்
0: சொல்லுங்க.
2: அறங்கள் தொலைந்த வாழ்வில் ஆகுதியாகும் உயிர்கள், உறவுகள் நெருக்கம் குறைந்து உடலங்கள் காணும் காட்சி. அறங்கள் தொலைந்த வாழ்வில் ஆகுதியாகும் உயிர், உறவுகள் நெருக்கம் குறைந்து உடலங்கள் அறமாய் வந்த வாழ்வில் வாழ முடியா சோகம். அறமாய் அரணாய் தொடரும் அன்பு அணைக்க மறக்கும் அவலம். வரமாய் வந்த வாழ்வில் வாழ முடியா சோகம், அரணாய் தொடரும் அன்பு அணைக்க மறக்கும் அவலம். நிமிடம் நோக்கிய வழிகள் நினைக்க விரும்பா முடிவில், அமிழம் துயர ஊற்றில் அழிக்க முடிவே முடிவாய். நிமிடம் நோக்கிய வழிகள் நினைக்க விரும்பா முடிவில், அமிழம் துயர ஊற்றில் அழிக்க முடிவே முடிவாய். தன்னை தானே வருத்தி தற்கொலை செய்யும் தீரம், மன்வதை வாழ்வு சிதைய மண்ணும் இங்கே ஓலம். தன்னை தானே வருத்தி தற்கொலை செய்யும் தீரம், மன்வதை வாழ்வு சிதைய மண்ணும் இங்கே ஓலம். மனத்தில் தீரா நோயாய் மலர்ந்து மலர்ந்து நிலை கொள்ளும் வெனப்பை அளிக்கும் ஓர்மம் வாதையுடனே இணை சேர. மனத்தில் தீரா நோயாய் மலர்ந்து மலர்ந்து நிலை கொள்ளும் வெனப்பை அளிக்கும் ஓர்மம் வாதையுடனே இணை சேர. ஏதோ சொல்லும் இதயம் எடுத்தே உரைக்கும் தற்கொலையை, இதோ உங்கள் முன்னே இவனும் பாய்ந்தான் புகை வண்டி முன். எடுத்தே உரைக்கும் தற்கொலையை, இதோ உங்கள் முன்னே இவனும் பாய்ந்தான் புகை வண்டி முன். நொடிக்கும் வினாடி வேளை நொந்து மறித்தான் வாழ்வியலில், துடிக்க துடிக்க இவன் உயிரும் தூர விலகி போனதுவே. துடிக்க துடிக்க இவன் உயிரும் தூர விலகி போனதுவே. வாழ கிடைத்த காலம் வாழ்ந்து விட்டே செல்ல வேண்டும், வாழ கிடைத்த உலகை வணங்கி தொழுவோம் அறத்தோடு. வாழ கிடைத்த காலம் வாழ்ந்து விட்டே செல்ல வேண்டும், வாழ கிடைத்த காலம் உலகை வணங்கி தொழுவோம் அறத்தோடு. நன்றி. இது வந்து அறமில்லை, இப்ப எங்களோட வாழ்க்கையில அறமில்லை என்றது ஒரு நான் எடுத்துக்கொண்ட உறுதியான முடிவு. எல்லாருக்கும் ஏனென்று சொன்னா, நான் 17 நான் அனுராதபுரம் போனேன். நான் எனக்கு இந்த காலில் ஒரு பிரச்சனை இருந்து அங்கே ஒரு சிங்கள டாக்டர் கிட்ட, அப்ப எனக்கு வந்து 10 மணில இருந்து 11 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வந்து முதல் அண்ணம்பர். இங்க இருந்து ஆரம்பத்துக்கு நிமிடல ஏறின ட்ரெயின் வந்து கட்டாயமா 9:10 வவுனியாவில வவுனியா ஸ்டேஷன்ல நிற்கும். அந்த டைம் நாங்க கவர் பண்ணி போய் 10 நிமிஷம் இருக்க, நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வந்த ஒரு தம்பி அவன் ட்ரெயினுக்கு பாஞ்சிட்டான். இதுவரைக்கும் அந்த பத்திரிகையில ஊடகங்கள்ல கேட்ட செய்தி அன்னைக்கு கண்ணுக்கு முன்னால கண்ட காட்சி. ட்ரெயின் எல்லாம் அடிபட்டுருண்டோ இல்ல பாஞ்சிட்டு டிரைவர் இறங்கி வந்து பார்த்துட்டு அந்த பொடி கொண்டு போற ஒரு இதை கொண்டு வந்து அந்த கூட்டி அள்ளி போட்டு கொண்டு வந்து ஏத்தினாரு. இந்த தற்கொலைகள் எப்படி வருது, அதுக்கான காரணங்களை பார்க்கணும். தற்கொலை வேறு, தற்கொலைக்குள்ள இருக்கிற காரணங்களை கேட்டுக்கொண்டு போனா தேவைப்படுறதும் பெற்றோர்ல பிள்ளையும் பிள்ளைகள பிள்ளையும் சமூக பிள்ளை அப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வேண்டியது உண்மையா சரியா கஷ்டமா இருக்கு. உங்களோட சமூகத்தை நினைச்சு போயிட்டு நன்றி.
0: நிச்சயமாக நிச்சயம், மிக பெரும் துயரம். மிக்க நன்றி கலாமா, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆமாம் ஆமாம், கலாமா சொன்ன மாதிரி சமூக சீர்கேடுகளுக்கும் மனித உறவுகள் சிதைந்து போகிறதுக்கும் இந்த தொலைபேசி பாவனை என்பது மிக மிக முக்கிய ஒரு காரணமாக போய்கொண்டிருக்கின்றது. நேரடி சந்திப்புகள் குறைந்து வாழ்வு தொழில்நுட்ப பயமாகி கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நான்கு சுவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவருமே தொலைபேசியில் தனித்தனி உலகிலே சஞ்சரித்து கொண்டிருப்பது மிக பெரும் ஒரு துன்பம். கண்டிப்பாக அதிலும் குழந்தைகள் இன்னும் பாதிக்கப்படுகிறார்கள், உடல் உள ஆரோக்கிய ரீதியாக. ஆகவே இந்த ஸ்கிரீன் டைம் கண்டிப்பாக அது குறைக்கப்பட வேண்டும். மிக பிரதானமாக பிள்ளைகள் இளைஞர்களுக்கு இது எத்தனையோ பாதிப்புகளை கொடுக்கின்றது என்பது நாளாந்தம் பார்க்கின்றோம். அதை ஒரு விழிப்புணர்வு கவிதையாக எல்லோருமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு கவி கலாமா அவர்கள் வழங்கி இருந்தார்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: இவ்வளவு நேரமும் சிறப்பான கவிதைகளை, நல்ல சமூக விழிப்புணர்வு, காதல் என்று பல சுவைகளும் தரக்கூடிய அற்புதமான கவிதைகளை வழங்கியிருந்த அத்தனை நேயர்களுக்கும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்க திருக்குறள் நிகழ்ச்சிக்காக குழந்தைகளை அனுப்பலாம். 9:30 வரைக்கும் அருமையான கவி வழங்கிய அத்தனை கவிஞர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள்.

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: நேரம் காலை 9:02. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 14 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசு பெண் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேர் விடுப்பு சலுகையில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. 3வது குழந்தை பெற்றுக் கொள்ளும் பெண் அரசு ஊழியர்களுக்கு 365 நாட்கள் அதாவது ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்னர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் உள்ள பெண்களுக்கு 3வது குழந்தைக்காக 12 வாரங்கள் மட்டுமே விடுப்பு வழங்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் மிகப்பெரிய தனியார் துறை தொழிற்சங்கமான யூனிஃபோர் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் சுமார் 4,600 வாகன தொழிலாளர்களுக்கான புதிய ஒப்பந்தம் தொடர்பில் தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளது. அமெரிக்காவில் 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடியேற்ற விசா வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்திய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கையை நியூயார்க் கூட்டாட்சி நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
0: மணத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: விழா தமிழ் எச்டியின் விடியல்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 906-700-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222-222- வசந்தகாலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: நேரம் இப்பொழுது காலை 9:06. மீண்டும் மற்றமோ திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. தொடர்ந்து 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறும். அவர்கள் திருக்குறள் மட்டுமல்ல, தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் இயலாக, இசையாக, நாடக தமிழாக என்று சொல்லி அவர்கள் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தொலைபேசி இலக்கம் 416-644-6222 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். பெரியவர்களுக்கு இன்று 3வது அதிகாரமாகிய நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை வழங்குகின்றோம். அதற்காக ஒரு தலைப்பினையும் தருகின்றோம். அதாவது, சுயநலமாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது, தன் நலம் மறுத்து உலக நலம் பேணுகின்ற அந்த பொதுநல பண்பு என்பது எங்களுக்கு வேண்டும். பலரையும் பார்க்குறீங்க, பொதுநல பண்பு உள்ளவர்களால் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த உன்னதமான பண்பின் மேன்மை குறித்து நீங்கள் பேச போன்றீர்கள். உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இலக்கியங்களிலே பலரை பார்த்துருப்பீங்க, அப்படியான விஷயங்களை கூட எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது எங்களோடு சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியிலே இன்று சிறப்பு அதிதியாக, சிறப்பு விருந்தினராக எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார் சாணக்கிய மித்ரன் அவர்கள். அவர் தமிழ்நாட்டிலிருந்து இணைந்து கொள்ள போனார். மிக அற்புதமான ஒரு திருக்குறளில் மிகவும் பாண்டித்யம் மிக்க ஒரு மாணவன். ஏற்கனவே அவர் இந்த வானொலியில் இணைந்து கொண்டு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தியவர். இன்றைய தினம் மறுபடியும் இந்த வானொலியில் இணைந்து கொண்டு உங்கள் அனைவருடைய செவிகளையும் அந்த மழலை மொழியால் இதயங்களையும் நிறைக்க வருகை தந்திருக்கின்ற திருக்குறள் செம்மல் சாணக்கிய மித்ரன் அவர்கள் எத்தனையோ சாதனைகளை திருக்குறளிலே படைத்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு விடயம். ஆகவே நாங்கள் ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து சாணக்கிய மித்ரனை சந்திப்போம்.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட். August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட். August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேரம் இப்பொழுது காலை 9:11. இப்பொழுது நாங்கள் சாணக்கிய மித்திரனை சந்திக்கின்றோம். இனிய வணக்கம் சாணக்கிய மித்திரன். இனிய வணக்கம். வணக்கம் சாணக்கிய மித்திரன், நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. வணக்கம் குட்டியா, வணக்கம் சாணக்கிய மித்திரன், நீங்க மியூட்ல இருக்கிறீங்க, அன்மியூட் செய்யுங்கள்.
1: வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம், இனிய வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் அம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய குரலை நாங்க மறுபடியும் கேட்கறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி சாணக்கிய மித்திரன். ஆமாம் ஆமாம், மறுபடியும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு முதல்ல மிகுந்த நன்றி திருக்குறள் செம்மல் சாணக்கிய மித்திரன் அவர்களுக்கு. சரியா?
1: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அம்மா, ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிங்க. என்ன, எப்படி நீங்க ஆரம்பிக்க போறீங்க? என்ன சொல்ல வருகின்றீர்கள், என்ன சொல்ல போறீங்க இன்றைக்கு எங்களுக்கு?
1: அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் இனிய திருக்குறள் வணக்கம். என் பெயர் திருக்குறள் செம்மல் ஆசா சாணக்கிய மித்ரன். நான் 3வது வகுப்பு படிக்கின்றேன், மாநகராட்சி ஆரம்ப பள்ளி பீலமேடு கோவையம்மா.
0: சிறப்பு சிறப்பு.
1: பல்கலாச்சார வானொலி நிலையத்திற்கும் எனது மதிப்பிற்குரிய மற்றும் பாசத்திற்குரிய சிவஜோதி அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், அன்பார்ந்த நேயர்களுக்கும் எனது பணிவான திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா.
0: இனிய திருக்குறள் வணக்கம்.
1: வணங்கி மகிழ்கிறேன் அம்மா.
0: இனிய வணக்கம் திருக்குறள் செம்மல் சாணக்கிய மித்ரன் அவர்களே. கண்டிப்பா உங்களை நான் மறுபடியும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு என்ன விடயம் சொல்ல போறீங்க எங்களுக்கு
1: அம்மா? இன்று ஒரு சிறிய உரை தரலாம் என்று நினைக்கிறேன். தரலாமா அம்மா?
0: நிச்சயமாக தாராளமாக தரலாம் சாணக்கிய மித்திரன். உங்களுடைய உரை கேட்கறதுக்கு நாங்க எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். என்ன தலைப்பிலே பேச போறீங்க?
1: நான் இன்றைக்கு பேச போகும் தலைப்பு, அடம் பிடிக்கும் பிள்ளைக்கு அறம் கூறும் குரல் என்று தலைப்பில் பேச இருக்கிறேன் அம்மா.
0: அடடடா, அடம் பிடிக்கும் பிள்ளை, சற்று வித்தியாசமாக இருக்குதே. இது யாருக்காக கூற போறீங்க
1: அம்மா? இது யாருக்காகவும் இல்லை அம்மா, இது எனக்காக நான் எழுதிய தலைப்பு அம்மா.
0: அடடா, உங்களுக்காக நீங்களே கொடுத்து கொண்ட தலைப்பா? இது மற்றவர்களுக்காக இல்ல, உங்களுக்காக நீங்களே சொல்ல போறீங்க?
1: ஆமாம்மா.
0: சரி சரி, அப்ப இதை நாங்க கண்டிப்பா எப்படி இருக்க போன்றது என்பதை கேட்கறதுக்கு மிகுந்த ஆவலாக இருக்கின்றோம். சரி, உங்களுடைய உரையை கேட்போம், சொல்லுங்கள்.
1: இந்த தலைப்பை பார்த்ததுமே ஏதோ நான் மற்றவர்களுக்காக எழுதிய அறிவுரை என்று நினைக்காதீர்கள் அம்மா. இது நான் எழுதி கொண்ட தலைப்பம்மா. ஏனெனில் முதலில் நான் 3வது வகுப்பு படிக்கும் மாணவனாக இருந்தாலுமே நானும் ஒரு மழலை குழந்தை செல்வம் தானே அம்மா?
0: கண்டிப்பா சாணக்கிய மித்ரன், கண்டிப்பா ஒரு குழந்தை தான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. குட்டி ஐயான்ட்டு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் இல்லையா?
1: நன்றிங்க அம்மா. அப்படினால் ஒரு குழந்தை என்றாலே குறும்பு இருக்கதானே செய்யும். குறும்பு செய்யாத குழந்தை மரபொம்மை மாதிரி அல்லவா இருக்கும்?
0: மரபொம்மை மாதிரி இருக்குமா? அப்படி ஓடி ஆடி விளையாடினா தான் அந்த குழந்தை குறும்பு செய்யலாம், தப்பே இல்லை. சரி சொல்லுங்க, அது என்ன வேற சொல்ல போறீங்க அந்த தலைப்பிலே?
1: ஆமாம்மா, அதனால் தான் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாதே பாப்பா என்று பாரதியார், சோம்பலாக இருக்காதே ஓடி விளையாடு என்று கூறியுள்ளார் அம்மா. அப்படி ஓடி ஆடி விளையாண்டால் அதை குறும்பு என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அம்மா. அப்போதுதான் நினைத்தேன், முதலில் குறும்பு நாம் எங்கே செய்தோம், விளையாடுவது ஒரு குறும்பா என்று நினைத்தேன். புரியவில்லை. ஆனால் திருக்குறளை படித்த பிறகுதான் குறும்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டேன். வரம்பை மீறுவதுதான் குறும்பு என்று தெரிந்து கொண்டேன். எதை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டேன் அம்மா. விளக்கமாக சொல்லட்டுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. திருக்குறள் இந்த மாதிரி சொல்கின்றது என்பதனை கேட்கறதுக்கு நாங்களும் ஆவலா இருக்கிறோம். தாராளமாக சொல்லுங்கள் சாணக்கிய மித்திரன்.
1: அடம் பிடித்தல் என்பது சாதாரணமாக எல்லா குழந்தையிடமும் இருக்கக்கூடிய பண்புதான் அம்மா. அது

0: விளையாட்டை வாங்கி குடிக்கிறீர்களே.
1: ஆமாம் ஆமாம்
0: சொல்லுங்க. ஆனால் அது படிப்பை கற்று தரக்கூடிய பொம்மை, அறிவை வளர்க்கக்கூடிய பொம்மையாகத்தான் வாங்கி தருவார்கள் அம்மாவும் அப்பாவும். நான் ஒன்னு கேட்டா நீங்க ஒன்னு வாங்கி தருவீர்களே என்று கேட்டிருக்கிறேன். வாதாடுவேன், சண்டை போடுவேன்.
1: வாந்துட்டு சண்டை போடுவீங்க? கடையில நின்று சண்டை போட்டிருக்கிறீங்களா குட்டி ஐயா?
0: இல்லை, நான் இது கேட்கல, இதுதான் கேட்டேன் என்று தான் சொல்லுவேன். அம்மா
1: அடம் பிடிக்கிற குறும்பு குழந்தையா
0: இருந்து அப்படி நான் கேட்டா சண்டை போட்டா எங்க அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கேட்க பொம்மை வாங்கி கொடுத்தா ஒரு இரு நாட்கள்ல அது உடைந்து விடும், சக்கரம் எல்லாம் கழிந்துடும், அதனால அது வீணாதான் போகுது. ஆனா இது விளையாண்டா உன்னோட அறிவு வளர ஆரம்பிச்சு

0: எது வேண்டும் என்று என்னிடம் கேட்பார்கள். பிறகு அப்பா அம்மா வாங்கி தரும் பொம்மை ஏவலே வாங்கி கொள்வேன் அம்மா.
1: சரி, சாணக்கிய மித்திரன் சொல்லுங்க, உங்களுக்கு திருக்குறள் மீது எப்படி உங்களுக்கு விருப்பம் நாட்டம் வந்தது?
0: இப்படி எல்லா இடத்திலையும் எது சரி எது தவறு, எது வேண்டும் எது வேண்டாம், அதனால் என்ன விளைவு என்பதை எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அப்படித்தான் திருக்குறளை அக்கா படித்து உலக சாதனை பல செய்த போது நானும் அதை போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன். படித்த பிறகு என்னிடம் உள்ள குறைகள் எல்லாம் குறைய தொடங்கியது. நிறைகள் எல்லாம் நிறைய வந்து
1: என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சாணக்கிய மித்திரன்? இந்த திருக்குறள் மீது நீங்க ஆர்வம் கொண்டு அதை படிக்க வழிகிட்ட பின்பு எப்படியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கின்றன? இது சரி சொல்லுங்களேன்.
0: திருக்குறள் படிப்பதற்கு முன்பெல்லாம் படித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவ்வளவுக்காக கோபம் வருகும் அம்மா. இப்போதெல்லாம் கோபம் குறைந்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சம் பொய்யும் பேசுவதில்லை, ஆனால் இப்போது பொய்யெல்லாம் பேசுவதில்லை அம்மா. அடுத்தவரின் பொருள் மீது ஆசைப்படுவதில்லை. பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொண்டேன். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொண்டேன். இனிய சொற்களை பேச கற்றுக்கொண்டேன். இப்படி பல மாற்றங்கள் உள்ளதம்மா.
1: அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்துக்கு கோபம் வந்தா என்ன செய்வீங்க? எப்படி அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவீங்க? அல்லது கோபம் என்ன செய்வீங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல கோபம் வந்துட்டு? அப்ப எங்களுடைய திருக்குறள் செம்மல் சாணக்கிய மித்திரன் என்ன செய்வார்?
0: தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்பது திருவள்ளுவரின் வாக்கு. அதாவது கோபம் வரும் பொழுது கோபம் அப்படி வந்தால் அது நம்மையே அழித்து விடும் என்று குறளை நினைத்தால் எப்போதாக இருந்தாலும் அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி விடலாம்.
1: தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்ற அந்த குறள் பாவம் உங்களுக்குள்ளேயே நினைத்து கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வீங்க.
0: அது மட்டுமல்ல அம்மா, ஐந்தவற்றால் அகவசும்லால் கோமான் இந்தரே சாலும் கறி. அதாவது பார்த்துப்போம், வகிலாமை அதிகாரத்தில் 9வது குறளில் இருக்கும் அல்லவா,

0: உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் எல்லாம் வகிலியல் நின்று வரும்.
1: பெருமையில
2: சொல்லி அருமை அருமை சிறப்பு. வேறு என்ன நிறைவாக உங்களுக்கு
0: என்றால் என்னவென்றால் சிறந்ததாகும் அம்மா. அது வந்து சிலருக்கு வந்து படம் பார்க்க கேட்டிருப்பார்கள், அதனால் கொடுக்க மாட்டார்கள் படி என்று சொல்வார்கள், அதனால் கோபம் வரும். அதன் பிறகு எனக்கு சாப்பிடுவதற்கு இதெல்லாம் வேண்டும் என்று சொல்வார்கள். இது இதெல்லாம் இப்போது வாங்க முடியாது, இதுதான் இப்போது இருக்குது என்று சொல்வார்கள். அப்போது சிலருக்கு கோபம் வரும், அதாவது கதை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். அப்போது சொல்லாவிடில் சிலருக்கு அப்போது கோபம் வரும். இந்த ஐந்து புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடியது எனில் அது வெகுளாமை. ஆமா, அதனால்தான் உள்ளத்தால் உள்ளான் வகுளியலின் என்று கூறுகிறார்.
2: கண்டிப்பா கண்டிப்பா
0: நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அம்மா.
2: கண்டிப்பா
0: என்று நினைத்து கொண்டு நான் இரண்டு நாள் கோபப்படாமல் இருந்தேன் அம்மா. அதன் பிறகு நான் நினைத்ததெல்லாம் நடந்தது அம்மா.
2: நினைச்சதெல்லாம் நடந்துச்சா குட்டி ஐயாக்கு? சரி, ஆக ரெண்டு நாள் தான் கோபம் இல்லாம இருந்திருக்கிறீங்க, பிறகு கோபம் வந்ததா உங்களுக்கு?
0: கொஞ்சம் கொஞ்சம்
2: கட்டுப்படுத்தி
0: மட்டும் வருதம்மா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கம்மா.
2: என்னத்துக்கு வருது? எதுக்கு கோபம் வருது குட்டி ஐயாவுக்கு?
0: நேரம் ஆயிற்று பள்ளிக்கு செல்வதற்கு.
2: ஆமா ஆமா, அது உங்களுக்கு நல்ல கோபம் தான். அது நீங்க சரியான டைமுக்கு போக வேணும் பாடசாலைக்கு, இல்லையா? அப்படி போக இல்லை என்றால் கோபம் வெறும் தான். உங்களுக்கு இன்னொரு குரல் பா ஞாபகம் இருக்கா? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம்.
0: எனக்கு பிடிச்ச குரல்கள் அதுவும் ஒன்றுதான்.
2: அதுவும் ஒன்று. அங்கேயும் நாங்கள் அறவழி வாழ வேணும் என்று சொன்னா வெகுளி கோபம் வரக்கூடாது. வேற என்ன குட்டி ஐயா நிறைவாக எங்களுக்கு சொல்ல போறீங்க?
0: இன்னொன்று, பெரியவங்க அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், அப்ப நமக்கு கோபம் வரும். அப்போதெல்லாம் என்ன நினைக்கணும்னா, புற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பத்தையும் இடையோர்களையும் முன்பே அறிந்து நமக்கு வராமல் தடுக்கக்கூடியவர்கள் தான் பெரியவர்கள். அவர்களின் சொற்படி கேட்டால் நமக்கு நல்லது. எப்படி நினைத்தால் நம்முடைய நன்மைக்காக தான்
2: சொல்கிறார்கள். பெரியாரை துணை கோடல் அதிகாரம் படிச்சிருக்கிறீங்க குட்டி ஐயா? சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு 1330 குறள் பாக்கலும் சாணக்கிய மித்திரன் மனனம் செய்திருக்கிறீங்க, சாதனை படைத்திருக்கிறீங்க தமிழ்நாட்டில். சரி, உங்களுக்கு எல்லா அதிகாரங்களுக்குள்ளேயும் ரொம்ப எல்லாமே பிடிக்கும், அதுலேயும் எந்த அதிகாரத்தை நீங்க இதுதான் எனக்கு இன்னும் அதிகமா அறம் சொல்லக்கூடிய சிறப்பு என்று சொல்லி இந்த ஒரு அதிகாரத்தை தெரிவு செய்வீங்க?
0: நான்காவது அதிகாரமான அரண் வழிய உருட்டலம்மா. அத்தையும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றலாம் புறத்த புகழும் என்ற குரல் மிகவும் பிடிக்கும் அம்மா. அதன்படி வாழ்ந்தால் அதுவே உண்மையான இன்பமாகும் அம்மா.
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: புகழ் மட்டுமே அம்மா, அதை ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் புகழை அடைய அறத்துடன் வாழ வேண்டும். வாழ்க்கை சிறக்க குரலை கற்க, குரலை கற்று அறத்தோடு வாழ்வோம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. குட்டியையா சொல்லுங்க, இதுவரைக்கும் எத்தனை விருதுகள் பெற்றிருக்கிறீங்க தமிழ்நாட்டில்?
0: 40-க்கும் மேற்பட்ட விருதுகள் அம்மா.
2: அதுல இருந்து சிலவற்றை எங்களுக்கு சொல்லுவீங்களா?
0: சொல்கிறேன் அம்மா. திருக்குறள் செம்மல் விருது, திருக்குறள் இளஞ்சுடர் விருது, குரல் மரசு விருது, கலை தென்றல் விருது, இளம் சக்கரா விருது, குரல் அமுதம் விருது, ரத்தன செம்மல் விருது, காந்திய தொண்டர் விருது, குரல் மொழி காவலர் விருது என்று நிறைய உள்ளதம்மா.
2: சிறப்பு சிறப்பு. சாணக்கிய மித்திரனுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல சாதனைகளை நீங்க இந்த திருக்குறளிலே படைக்க வேண்டும், தமிழ் மொழியில் படைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்க படிக்கிற ஏனைய பாடங்களிலும் இன்னும் சிறப்புகள் உங்களுக்கு சேர வேண்டும் என்று நாங்கள் சிஎம்ஆர் வானொலி குடும்பம் சார்பாக திருக்குறள் செம்மல் சாணக்கிய மித்திரனை நாங்க வாழ்த்திக் கொள்கிறோம். உங்களுக்கு அப்பா அம்மா அக்காக்கள், ரெண்டு அக்காக்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? எல்லாருமே உங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுப்பார்கள்.
0: ஆமாம்மா. உங்களுக்கும் கண்ணேறிய வானொலி நிலையத்திற்கும் அனைத்து சான்றோர் பெருவர்களுக்கும் அன்பான நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் பணிவுடன் திருக்குறள் ஆசா சாணக்கிய மித்திரன். நன்றி நன்றி வணக்கம்.
2: நீங்க ஓடி போக விட மாட்டேன். சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்பொழுது பேச்சு உரையெல்லாம் நிகழ்த்தி இருப்பீங்க, ஒரு நிறைய இடங்கள்ல உரை நிகழ்த்தி இருப்பீங்க. எந்த ஸ்டேஜில, எந்த மேடையில நீங்க உரை நிகழ்த்தியது உங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது, அப்படி ஒரு ஸ்டேஜ் ஒன்று சொல்லுங்களேன்.
0: வசந்த வாசல் கவி மன்றம் மற்றும் கம்பன் கழகம். அம்மா
2: மிக்க நன்றி ஐயா. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம். சாணக்கிய மித்திரன், மிக அருமை. என்னும் பல சாதனைகளை நீங்க படைக்க வேண்டும் என்று நானும் மனதார வாழ்த்துகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றிங்க அம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அம்மா.
2: மிக்க மிக்க மகிழ்ச்சி. குட்டி ஐயாவுக்கு வாழ்த்துக்கள்.

0: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919. விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும் இலவசம்.
1: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நேரம் இப்பொழுது 9:40. விரைவாக நாங்கள் செல்லலாம். ஆமாம், மன்னிக்க வேண்டும், இப்பொழுது நாங்கள் செல்ல போகின்றோம் நிகழ்ச்சிக்குள்ளே. அற்புதமான ஒரு அதிகாரம், தெய்வ புலவர் தந்தருளிய 3வது அதிகாரம் ஆகிய நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை என்று நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உலக அதாவது அதீதமான பற்றுகளை நீக்கி உலகத்துக்காக தம்மை அர்ப்பணித்தவர்களை பற்றி அது எவ்வளவு மேன்மையானது என்பது குறித்து, ஒரு தன்னலம் மறுத்து உலக நலம் பேணுகின்ற உன்னதமான பண்பு குறித்து நாங்கள் பேச போகின்றோம். அதிலிருந்து குறள்பாக்கள் தெரிந்தால் கூட நீங்கள் நிச்சயமாக இணைத்து கொண்டு எங்களோடு பேசலாம். இல்லாது விட்டாலும் நீங்கள் பொதுவாக பேசலாம். அதே நேரம் சாணக்கிய மித்திரனுடைய உரை எல்லாம் கேட்டீங்களா? உரையாடல் சாணக்கிய மித்திரனுக்காகவும் நீங்கள் அவருடைய உரையாடல் பிடித்திருக்கிறதா? அது பற்றி கூட எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இணைந்து சிறப்பிக்கிறதுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கம் 416-644-6222. பாடல் ஒன்றை தொடர்ந்து பேசலாம்.

0: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: உச்சம்
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
7: நேரம் இப்பொழுது 9:46 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பொதுவான ஒரு தலைப்பினை தந்திருக்கின்றோம். தன்னலம் துறந்து பொதுநலத்துக்காக வாழுகின்ற அந்த அதுக்காக குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் துறந்து போய் முனிவராகிறது துறவியாகிறது பற்றி சொல்லப்படவில்லை. நீத்தார் என்பவர்கள் எப்படி சொல்றது, உயிரோடு இருப்பவர்களும் அதே நேரம் இந்த மாதிரி இருந்து உயிர் நீத்தவர்கள் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆனால் நீத்தவர்கள் என்பது பற்றுக்களை துறந்து ஒழுக்கத்தில் நின்று வாழுகின்ற சான்றோர்கள், அதாவது சுயநலம் இல்லாமல் உலக பொதுநலனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், 5 புலன்களை அடக்கி வாழக்கூடிய அந்த சிறப்பு கொண்டவர்கள். எல்லாராலையும் அது முடியாது இல்லையா? ஆகவே அந்த மாதிரியான ஆற்றல் விளக்குவது தான் இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே அது எவ்வளவுக்கு மிக முக்கியமானது என்பது குறித்து நாங்கள் தொடர்ந்து பேச போகின்றோம். முதலாவது நேயர் எங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
7: இனிய வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்கள்.
8: கனடிய வானவியல அவருடைய முத்துக்கள் சுதந்திரமாக இருந்தது. அத்தனை குரல்களும் அவருடைய வாழ்வில் இருந்த பிறகு அப்படி சரளமா அந்த குரல் அந்த சொற்கள் எல்லாம் வந்து விழுந்தன ஜோதி. ஆமா, கேட்க இனிமையா இருந்தது. சாணக்கிய மித்திரம் தான் இருந்தால் இருந்தால் அதை அழுத்தி சொல்றேன் என்றென்றால், வரம்புக்கு அதாவது குறும்புக்கு வரம்பு காட்டினார். வரம்போடு இருந்தால் அது நல்லம், அதை மீறினா அதுதான் குறும்பண்டர். அழகாக சொன்னார். அது சிறியவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் தான், வரம்ப மீறினோம் என்றால் அது அநாகரிகம் தான். சில நேரம் நாங்கள் வரம்ப மீறுறோம், பொதுவாக கதைக்கும் பொழுதும் தானே இந்த வானலைக்கும் வந்தும் சில நேரம் நாங்கள் வரம்ப மீறுறோம். வரம்புன்றது கட்டுப்பாடு, எங்களுடைய மனிதம் வாழ வேணும்.
7: கண்டிப்பா
8: மனிதனை மனிதனாக மதிக்க தெரியும். அங்க அப்ப அங்கதான் அங்க சிறப்பான வாழ்வு வரும். அதான் உங்க நீத்தார் பெருமைன்றது கூட அந்த அந்த அதிகாரத்து விழா எல்லாமே வரும். அதே நேரம் அந்த மாணவ அந்த நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களா, அந்த பிள்ளைய திருக்குறளால உங்களுக்கு என்ன என்ன என்ன கேட்டீங்களா, அல்லது என்ன உங்களுக்கு நன்மை என்னன்னு கேட்டீங்க. அழகாக சொன்னார், குறைகள் குறைய தொடங்கின, நிறைகள் நிறைய தொடங்கின. அழகாக இருந்தது.
7: குறைகள் குறைந்த நிறைகள் நிறைந்தன. அருமை அருமை.
8: ஆமாம், அதுதான் தேவை, அதுதான் நரம். திருக்கோளின் அதாவது ஒரு இலக்கியமோ ஒரு ஒரு மனிதனை செம்மப்படுத்துமா இருந்தாலோ ஏதோ ஒரு நூல் உண்டு.
7: நிச்சயமா
8: அது அது போட்டதற்குரியது. அதனால தான் திருக்குறளை பொய்யா மொழி என்று சொன்னார்கள். என்னால் மனிதனை அறம் காக்க வைக்கும், மனிதம் வாழ வைக்கும். மற்ற ஜோதி அந்த சாணக்கிய மித்திரன் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். மெல்ல தமிழினி வாழும். ஆமாம், அங்கே அப்படி அப்படி குரல் அப்படி ஒழித்தது என்ன, அதாவது அவருடைய அவருடைய குரல்ல தாய் தகப்பனுக்கு தான் பாராட்டுக்கள். தனக்கு தான் நடம் பிடிக்கிற நேரம் எல்லாம் தாய் தகப்பன் என்ன சொல்லிச்சினோம் அதையெல்லாம் உள்வாங்கி அந்த பிள்ளை நல்லா வந்திருக்கு. இவைதான் நீத்தார் பெருமை.
7: கண்டிப்பா.
8: சின்ன குழந்தையில நீத்து விட்டாரு அத்தனையும், தன்னுடைய ஆசைகளை பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகளை வேதவாக்க எடுத்துக்கொண்டு எது சரியோ பெற்றோர் என்பவர்கள் எப்பொழுதுமே தங்கள் குழந்தைகள் நல்ல வழியை தான் காட்டுகிறோம். ஒரு நாளும்
7: சில குழந்தைகள் அடம் பிடிப்பது உண்டு, அவர்கள் குழந்தைகள் தானே, அறியாமையால அதை சரியாக வழிபடுத்திக் கொண்டால் சரியாக இருக்கும். அப்படி எல்லா வீட்டு குழந்தைகளும் ஏதோ ஒரு அடம் பிடிப்பு செய்து கொண்டு தான் இருப்பார்கள்.
8: ஆமா, உங்கள் அதிகாரத்தின் கீழ் சுவை ஒளி ஊறு ஒசை ஒசை நாற்றம் என ஐந்தில் வகை தெரிந்தவன் காட்டிய உலகு. அப்ப இதுதான் அந்த குழந்தைக்கும் குழந்தையும் கற்றது. அவைய சொன்னது தன்னுடைய ஆசைகளை துறந்தான் அவரும் நீத்தான். அந்த அந்த கட்டுகளுக்குள்ள அந்த நீத்தார் பிரிவுக்குள்ள அந்த பிள்ளையும் வரும். இவை தான் என்ன சொல்லுங்க, நாங்கள் கட்டுப்படுத்தணும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் இது இவைதான் விரங்கள் விரம்பு இதை தாண்டி போகக்கூடாது இருந்தால் நீத்தார் பெருமை தான். என்ன அதை நீக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அநாகரீகத்தை காணாமல் போன மனிதத்தை எல்லாம் நீக்கிறோம். நீக்கி விட்டோம் என்றால் அத்தனையிலும் எங்களோட வாய்ச்சொழிலும் தான் சொற்களை புண்படுத்துறது, இன்னொருவரை புண்படுத்துறது, தேவையற்ற விதைகளை நாடுறது, இந்த ஐந்து ஐந்து உறுப்புகளும் செய்யற கொடுமை இருக்கே அதுதான் எங்களை கூடாதவனாக்கு.
7: செவி அதன் வழி வருகின்ற சுவையொளி ஒரு ஓசை நாற்றம் அருமையா சொன்னீங்க.
8: ஆமா, எங்கள் பார்வையின் ஜோதி எங்களை மட்டும் இல்ல, எங்களை இருக்கிற குப்பையை ஒரு நாளும் பார்க்காது, பக்கத்து வீட்டுக்கான குப்பையை தான் பார்க்கும். பக்கத்து வீட்டுக்கான வசதியும் வாய்ப்பையும் பார்த்து தான் நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் அத்தனை ஐந்து உறுப்புகளை நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் கட்டுப்படுத்துவோமா இருந்தால் நாங்களும் நீத்தார் கேட்டகரிக்குள்ள வருவோம்.
7: இப்பொழுது பொது நல பண்பு எப்படி இருக்கிறது, அதை பற்றி இதை சரி சொல்லுங்களேன்.
8: பொதுநல பண்பு கெட்டதாலதானே ஜோதி நாங்கள் இவ்வளவு கொடுமைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். இன்றைக்கு அரசியல் ரீதியாகட்டும், எங்களுடைய கனேடிய அமெரிக்க வர்த்தக உறவுகளாகட்டும், அல்லது உலக வர்த்தகமாகட்டும், பொதுநலம் என்பது இல்லை, சுயநலம் மட்டும்தான். பொதுநல நோக்கோடுவாக நீக்கிறோம் இல்லையே, நாங்கள் மனிதன் அடுத்த மனிதன் வாழ்வதற்கான ஒரு ஒரு நீதியை நாங்கள் கொண்டாடவில்லையே. அது எங்களுடைய வீட்டிலிருந்து ஆரம்பித்து நாடு தாண்டி உலகம் தாண்டி கண்டம் தாண்டி இந்த பிரச்சனை இருக்கேன். அதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இல்லை. இன்னும் அத்தனை அழிவுகள் வந்தும் அத்தனை துன்பங்களை நாங்கள் தாங்கியும் நாங்கள் சிந்திக்க தலைப்படுறோம் இல்லை. அதுதான் பிரச்சனை. அத்தனையும் சுயநலம், அத்தனையும் தன்னை நோக்கித்தான் அத்தனையும் திரும்பி இருக்கிறபடியா இங்கே மிக மிக கடினமாக இருக்கிறது. எல்லாமே தான் இப்ப கலாமா வந்து ஆதங்கப்பட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி உண்மையில அது அதெல்லாம் தாங்கல. துயரத்தின் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுகிற அந்த அந்த சோகத்தின் துயரத்தின் உச்சம் அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கப்பட்டதன் மிகவும் மனிதம் வாழணும். நாங்கள் சிலவற்றை நாங்கள் எங்களிட இருந்த குறைகளை நாங்கள் நீக்கணும், மற்றவனும் வாழணும், மனிதம் வாழணும் என்ற கொள்கை எங்களுக்குள்ள வரணும் ஜோதி. அது வராம திருப்பி அது இயற்கையா அந்த குழந்தைக்கு கல்வி அந்த பெற்றோர் சொல்லிக் கொடுத்த மாதிரி எங்கட குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நாங்களும் அப்படி மாறணும்.
7: அடக்கம் என்பது மிக மிக முக்கியம் ரவிபாலா. அதுக்கு மிக சிறப்பாக உரனெனும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கு ஓர் வித்து என்ற அந்த திருக்குறள் படித்திருப்பீங்க, அத நிச்சயமாக.
8: வசதியையும் இருக்கிற அந்த அந்த வாய்ப்புகளையும் வச்சு நான் பெரியவன் இல்லை, சேர்க்கரியார் பெரியார் என்பவர்கள் சேர்க்கரிய செய்ய செய்ய முடியாதவர்கள், செய்ய தகாதவர்கள், செய்ய செய்ய தெரியாதவர்கள். நன்றி ஜோதி, வாய்ப்புக்கு நன்றி.
7: மிக்க நன்றி ரவிபாலா, மீண்டும் சந்திப்போம்.
8: மீண்டும் அந்த குழந்தைக்கு பாராட்டுகள் ஜோதி. சாணகி மித்ரன், அப்படி குழந்தைகள் எங்களுடைய புலம்பெயர் நாட்டிலும் இப்படியான குழந்தைகள் நாங்கள் காணணும். மிக மகிழ்ச்சியாக இருக்கும் காணும் பொழுது. குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும், குழந்தைகள் வரணும், நல்ல செய்திகளை எங்களுக்கு தரணும், கேட்கறதுக்கு எங்கள் காதுகள் காத்துக் கொண்டிருக்கிறது.
7: கண்டிப்பா கண்டிப்பா,
8: நன்றி ஜோதி, நன்றி, வாய்ப்பு
7: சந்திப்போம் நிச்சயமாக. இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
9: வணக்கம் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி நன்றி. வீட்டார் பெருமைங்கிறது பல வகைகள் இருக்கு. அதாவது யாருமே வந்து ஒரு விஷயம் செஞ்சா ஒரு விஷயம் சொன்னது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ந்து அதுல பகுத்து எரிஞ்சு செய்யறது பெருமைக்குரியவர். மற்றபடி எல்லாத்தையும் எடுத்தாம் கவுத்தான்னு செய்யக்கூடாது. மற்றவர் பெரியவர்களுக்கு நிறைய இந்த முற்றும் திறந்தவர்கள் ஐம்பலம் அடைக்கிறவர்கள் நிறைய பெருமைகள் இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்கு கண்ணு தெரியாத ஒன்னு ரெண்டு தான் இருக்கும். சோ எப்படி நம்ம ஒரு நாட்டுல மக்கள் தொகை என்னன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆனா இறந்தவங்க எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் அவங்களோட பெருமையை வந்து நம்ம அளந்தே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அல்லாத்தையும் நன்மை தீமை ஆராய்ந்து அந்த மாதிரி செய்யறவங்க பெருமை வந்து உலகத்துல அன்னைக்குமே நிலச்சி இருக்கும், அவங்க பேர் தான் சொல்லப்படும். அதான் நீதார் பெருமைன்னு வள்ளுவர் கூறியிருக்காரு. பல வகைகள் இருக்கு, அது வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி. சோ அதே போல தான் ரெண்டு பேர் கிளாஸுக்கு போனாங்க. நீங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அது ஆதியர் வந்து இப்ப எப்படி பயிர்கிறது எல்லாம் சொல்லி கொடுப்பாரு, நீர்ப்பாசனம் எல்லாம் படி. அன்னைக்கு எல்லா பசங்களையும் போய் இந்த தோட்டத்துல போய் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ பசங்க எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு இந்த நெல் வயல் வாழை தோட்டம் எல்லாம் போய் பார்வையிட்டு எல்லாம் நெல் நமக்கு அன்றாட உணவாக இருக்கிறது, அது மஞ்சளாக நெல் இருக்கும், நரைத்தால் வெள்ளையாக அரிசி வரும், அதில் தவிடு வரும், அது மாட்டுக்கு உணவாக மாறும், எல்லாம் எல்லாம் எழுதிட்டு வந்தாங்க. அது வந்து ஒருத்த மட்டும் அவன் தான் ரொம்ப இந்த வகுப்புக்கு அவன் தான் லீடர், அவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு வாதை பட்டம் கொடுத்தாரு. இவங்க கேட்டான், எல்லாரும் நாங்க சரிதான் எழுதியிருக்கோம், அவன் மட்டும் எப்படி? எல்லாம் சரிதான், நீங்க எல்லாம் அவனை தான் எழுதியிருக்கான், ஆனா அவன் கூடுதலா விவரங்கள் கொடுத்துருக்கான். நெல் பாய்ச்சி எத்தனை நாள் விளைவிக்கும், அதற்கு எப்போது தண்ணீர் விட வேண்டும், எப்படி எப்படி களை எடுக்க வேண்டும், எத்தனை வகை நெல் வகைகள் உள்ளன, எத்தனை வகை வாழைப்பழங்கள் உள்ளன, இப்படி ஒரு தேவைக்கு அதிகமான விவரங்களை சேகரித்து உங்க பயன்படுத்த கொடுத்துருக்கான். சோ அதனால அவர் வந்து வகுப்புள்ள பெரியவரை அவன் தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரிதான் சாதாரண அது செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்களாகாதவர் வள்ளுவன் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க வேலை செய்வாங்க, ஆனா அதுக்கு பெருமை பதிவு கூட அதிக தகவல் கூட வருவார் பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா, சரிங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
7: இருக்கின்றனதானே, அவை கண்டிப்பா நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாழ்வியல் என்பது சிதைந்து போகும் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அவற்றை யானைகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்றார். எங்களுடைய அறிவு என்ற அங்குசத்தை கொண்டு தான் யானையை அடக்குவார்கள் இல்லையா? அந்த மாதிரி தான் அறிவை அங்குசமாக பயன்படுத்தி நாம சரியான பாதையிலே செல்ல வேண்டும். எங்களுடைய ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளையும் நாங்கள் சரியான பாதையில் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் வாழ்வு என்பது கண்டிப்பா எத்தனையோ விடயங்கள் ஒரு சிற்றின்ப கவர்ச்சிகளோ ஏதோ ஒன்றில் மனம் சஞ்சலப்பட்டு கண்டிப்பா தவறான பாதைகளில் செல்லும். ஆகவே புலனடக்கம் என்பது மிக மிக முக்கியம். புலனடக்கம் இல்லாத சமூகம் சீரழிந்து விடும். சுய கட்டுப்பாடு அற்ற தன்மை என்பது அதை அவர் மிக அழுத்தி சொல்கின்ற ஒரு விடயமாக, உரனெனும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரனெனும் வைப்பிற்கு ஓர் வித்து என்று சொல்கிறார். உரன் என்பது அவர் அறிவை, மன வலிமையை, அந்த வில் பவர் அதை சொல்கிறார். தோட்டி என்பது உங்களுக்கு தெரியும், யானையை கட்டுப்படுத்துகின்ற அந்த அங்குசம் பார்த்திருப்பீங்க. அப்படியான ஒரு அற்புதமான குரல். ஆகவே ஐம்புல அடக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. அவர்களால் தான் பொதுநல பணிகளை உலகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியும், இல்லாதவர்களால் முடியாது என்பதனை சொல்லி இருக்கின்றார். பார்க்கலாம், நீங்க எப்படி இந்த தலைப்பிலே பேச போறீங்கள்? பொதுநல பண்பினுடைய குரல் பாக்கள் தெரியாத விட்டா பிரச்சனையே இல்லை, அதுல சொன்ன விடயத்தை தான் நீங்க பேச போறீங்க. ஆகவே பொதுநலம் காத்தல், பொதுநல பண்பு எவ்வளவுக்கு மேன்மையானது, எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து பேச போகின்றோம். தொடர்ந்து இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன்.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா
10: தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
7: நேயர்களை சந்திக்க போகின்றோம். நேரம் இப்பொழுது 9:59, 10:30 வரைக்கும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம். பொதுநல பணி செய்பவர்கள் பற்றி உங்களுடைய கருத்து, அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நீங்க பேச போறீங்க. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் இணைகின்றார், கீதா அம்மா இணைகின்றார். இனிய வணக்கம்.
11: வணக்கம். வணக்கம் ஜோதியம்மா.
7: இனிய வணக்கம் கீதா அம்மா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன்.
11: மிக அழகான அதிகாரம் இன்றைய தலைப்பு நீத்தார் பெருமை. இது இன்றைய காலகட்டத்திலே பேசுகின்ற எனக்காக இருந்தாலும் சரி, கேட்கின்ற உங்களுக்கும் கேட்கின்ற அனைவருக்கும் இது மிகவும் பொருந்தக்கூடிய இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அதிகாரம் என்று நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். முதலில் அதற்காக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நீத்தார் என்பவர் காவி உடையை மட்டும் அணிந்து செல்பவர்களை நான் நீத்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அதிகாரத்திலே நாம் திருவள்ளுவர் அவர்களை மட்டும் நீத்தார் என்று குறிப்பிடவில்லை. ஆசைகளை துறந்தவர்கள், கோபம் கொள்ளாதவர்கள், அகந்தை கொள்ளாதவர்கள், பொறாமை கொள்ளாதவர்கள், பேராசைப்படாதவர்கள், இப்படிப்பட்ட அனைவரும் மே நீத்தார்கள் என்ற இந்த பெருமைக்கு உரியவர்கள் தான். ஏனென்றால் இந்த கண்ணீரை, ஒருவருடைய கண்ணீரை துடைக்க தன் கையை நீட்டுகின்ற ஒருவர் தான் நீத்தார். தன் பசியை மறந்து பிறர் பசியை போக்கக்கூடிய ஒரு நெஞ்சம், துடிக்கின்ற நெஞ்சம், தன் பசியை போல பிறர் பசியால் வாடுவார்கள் என்ற அந்த உயரிய அந்த பண்பு கொண்டவர்கள் தான் நீத்தார் என்று நம்முடைய ஐயன் வள்ளுவர் அவர்கள் இந்த குறளிலே குறிப்பிடுகிறார். நான் என்று சொல்வதை மறந்து, நான் என்று சொல்வதை துறந்து, நாம் என்று சொல்லி வாழ்பவரே நீத்தாருக்கு உரிய பண்பு உடையவர் என்று நான் சொல்கிறேன். உண்மையான நீத்தார் என்றால் தன்னலத்தை வென்று, தன்னலத்தை வென்று உலக நலனுக்காக வாழ்பவர் தான் நீத்தார். கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்க வேண்டிய தன்னலமற்ற உள்ளம் இருக்கும், அவர்களிடத்துல அன்பு இருக்கும், அடக்கம் இருக்கும், பொறுமை இருக்கும், கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த கூடிய திறமைகளை கையாளுவார்கள், ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வார்கள், தியாக மனப்பான்மையுடன் நடந்து கொள்வார்கள், அவர்களுடன் உண்மை இருக்கும், எப்பொழுதுமே உண்மையை பேசுவார்கள், புகழை விரும்ப மாட்டார்கள். ஒரு மேடையிலே பேசிக் கொண்டு பிறர் தன்னை புகழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அவர் தன்னை பெருமைப்படுத்தாமல் உதவுகின்ற அந்த குணமுடையவர்களை நீத்தார் என்று சொல்கிறார்கள். நாம் குறளிலே பார்க்கும் பொழுது ஒழுக்கம் மட்டும் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும், பதவிகள் நமக்கு இருந்தாலும், ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதனிடம் ஒரு அறிவு இருக்கிறது என்றால் பிரேக் இல்லாத வண்டியை போன்றது என்று தான் நான் உதாரணத்துக்கு சொல்வேன். எவ்வளவு கண்டிப்பாக நல்ல படித்திருப்பார், புகழ் இருக்கும், பணம் இருக்கும், செல்வங்கள் எல்லாம் அவரிடம் இருந்தாலும் அவரிடம் ஒழுக்கம் என்கிற ஒன்று இல்லை என்றால் அது வந்து நான் சொன்னதை போல பிரேக் இல்லாத வண்டி தான். அவர் அறிவு வேகமாக ஓடும், அந்த அறிவு வேகமாக அந்த வண்டி ஓடி அது எந்த இடத்துல போய் முட்டோம், எந்த இடத்துல போய் மோதோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒழுக்கம், அறிவோட கூடிய ஒழுக்கமும் இருந்தால்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும், கரெக்டாக அதை பக்குவமாக நடந்து கொள்ள முடியும்.
7: நீங்க சொன்னது மாதிரி கண்டிப்பா நாம வாழ்க்கையில அன்றாடம் எதிர்கொள்கிற பேராசை, கோபம், பொறாமை, இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை கடந்து நிற்கும் போதுதான் நாங்கள் மற்றவர்களை, பிறருடைய துன்பத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுபவர்களாக, இந்த உலகத்தை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்க முடியும். அருமையா சொல்லி இருந்தீங்க.
12: சமுதாய தொண்டு செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த தொண்டு செய்யறது அதனுடைய நோக்கமே என்னவென்றால், நான் இதை செய்வதனால் எனக்கு என்ன பயன் என்று அவர்கள் கேட்பதை விட, என்னால் அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று வாழ தொடங்கினாலே உலகம் அழகான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். எனக்கு நான் செய்கின்ற உதவியினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த மனப்பான்மை கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு என்ன கிடைக்கும், இரத்த தானம் செய்பவர்கள் தான் இரத்தம் கொடுப்பதினால் இரத்த தானம் செய்வர்கள், இந்த இடத்திலே நான் உதாரணமாக வைக்கிறேன், இரத்த தானம் செய்கிறவர்கள் கொஞ்சம் அவர்களால் முடிந்த அளவுக்கு இரத்தத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் நினைப்பார்கள், இந்த இரத்தத்தினால் எனக்கு என்ன பயன், ஆனால் அது ஒரு குடும்பத்துடைய விளக்கை அணையாமல் காப்பாற்றும், ஒரு தாயினுடைய உயிரை காப்பாற்றும், ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை வாழ வைக்கும் என்று அப்படிப்பட்ட மனித நேயம் உள்ள பண்பு உடையவர்கள் தான் நீத்தார் என்று நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். கண்ணால் பார்ப்பதையெல்லாம் நம்ப கூடாது, கண்ணால் பார்ப்பது செய்யக்கூடாது, நாவுக்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது, மனதுக்கு வந்தவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. போன்ல உதாரணமாக சொல்ல வேண்டுமெல்லாம் போன்ல வந்து டெலிட் பட்டன் ஒண்ணு இருக்கிறது போல நம்முடைய நாவிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த டெலிட் பட்டனை எப்பொழுது ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும், வார்த்தைகளை யோசித்து பேச வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம ஐயர் வள்ளுவர் வந்து திருவள்ளுவர் அழகாக நீத்தார் என்று சொல்கிறார்.
7: ரத்த தானத்தை எடுத்தது மிக அழகு, சிறப்பு. நிச்சயமாக அது கூட எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு மனசு வராது, கீதா அம்மா செய்ய வேணும் என்று சொல்லி. அதே மாதிரி பொது சேவைகள், இப்பொழுது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கட்டும், இயற்கையை பேணுறதாக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களை பேணுவது, காப்பாற்றுவது, அவர்களுக்கு உதவி புரிவது, இப்பொழுது எப்படி சொல்றது, ஒரு மனித நேயம் என்பது அற்றுப்போகின்றது. இப்ப ஒருவருக்கு ஆபத்து நிகழ்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே நின்று அதை தங்களுடைய தொலைபேசியிலோ அல்லது ஒரு வீடியோ ஒளிப்பதிவாகவோ எடுத்து தங்களுடைய முகநூலில் பதிவிடுபவர்கள் தான் அதிகம். ஆனால் அதில் இருந்து அந்த உயிரை காப்பாற்றுவது அது அதுக்கு பின்பு தான்
12: நடைபெறும். முன் வர மாட்டார்கள். கண்டிப்பாக. நம்முடைய நம்முடைய புலவர் சொல்லி இருக்கிறார், எல்லோரும் வெள்ளி நுலகத்தையே நீங்க நோக்கி ஓடுகிறீர்களே, முதலில் உன்னை வென்றாயா, நாம் நம்மளை வென்றிருக்கிறோமா என்று நம்மளை கேள்வி கேட்க வேண்டும். உலகத்தை வெல்வது சாதனை என்றாலும் நம்மளை நாமே வெல்வது அது மகா சாதனை, அப்படி என்று நம்முடைய இந்த குரலிலே நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம், நாம் விளக்கிக் கொள்ளலாம். நான் கடைசியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த குரல் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய அறிவு, நம்முடைய செல்வம், நம்முடைய நேரம், இதுல ஏதாவது ஒன்றை நாம் பிறர் நலனுக்காக நாம் என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சின்ன சில காரியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நான் இதிலே கண்டிப்பாக என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். தன்னலம் குறையும் இடத்தில்தான் மனித நேயம் பிறக்கும். தான் என்கிற ஆர்வம் இருந்தால் அங்கு மனித நேயம் செத்துவிடும். தன்னலம் குறையும் இடத்தில்தான் மனித நேயம் பூத்து குலுங்குகிறது. மனித நேயம் பிறக்கும் இடத்தில்தான் ஒரு அழகான சமுதாயம் உருவாகிறது. எனவே நாம் தனக்காக வாழ்வது என்றாலும் பிறருக்காக நாம் வாழும் வாழ்க்கையில்தான் ஒரு பெருமையும் ஒரு சிறப்பும் இருக்கிறது என்று நம்முடைய இந்த புலவன் வழியிலே நாம் வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம், பிறருக்கு உதவுவோம் என்று என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன்.
7: மிக்க மிக்க நன்றி. மிக உணர்வு பூர்வம் உங்களுக்கு நீண்ட நேரம் தர வேணும், அப்பதான் நீங்க எப்படி சொல்றது நல்ல சுதந்திரமாக பேசுவீங்க என்பது தெரியும். மிக்க நன்றி. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பல விடயங்களையும் சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி கீதாம்மா. உங்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதுலையும் சந்திப்போம். மிக அருமையாக பொது நல பண்பு குறித்து பேசியிருக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
12: நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி.
7: வணக்கம். கீதா அம்மா சொன்னது மாதிரி தன்னலம் மறுத்தல் என்பது ஏதோ எல்லாவற்றையும் துறந்து விட்டு நாங்கள் காட்டுக்கு சென்று அங்கே இருந்து துறவு போன்றது அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, அது பல வழிகளிலும் நாங்கள் பொது நலம் பண்ண முடியும். எங்களிடம் இருக்கிற திறமை, அவர் கூறியது மாதிரி நம்முடைய அறிவு அல்லது எங்களிடம் இருக்கிற வெல்த் செல்வம் எல்லாவற்றிலையும் ஒரு பகுதியாவது நாம் பொது நலனுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது அறிவாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம். இதையும் நாங்கள் எங்களுக்கு மட்டும் வச்சு கொள்ளாமல் இப்பொழுது நீங்க எதுக்காக வந்து உங்களுடைய அறிவை இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்கள், ஏன் நான் சொல்ல வேண்டும், சமூகத்தை கண்டு பேசாம இருக்கலாம் தானே. ஆகவே நீங்க வந்து சொல்கிற அந்த அறிவு மக்களுக்கு கொடுக்கறீங்க, அது ஒரு மிகப்பெரிய பொது நல பண்பு. கண்டிப்பா இந்த மாதிரி சான்றோர்கள் தெய்வ புலவர் காட்டிய அந்த உன்னதமான வழியை நாங்கள் எல்லாருமே பின்பற்ற வேண்டும். சுயநலம் கடந்து இந்த அகில உலக நலம் பேணி வாழுவது என்பது மிக முக்கியம். இப்பொழுது அடுத்த நேர் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறார். வணக்கம்.
13: வணக்கம் ஜோதி, நான் சுதன்.
7: இனிய வணக்கம் சுதன், சொல்லுங்கள்.
13: இந்த திருப்புமுனை என்பது சரியான நேரங்களில் அம்மையும் வாழ்வில் இந்த அம்மா எனக்கு முதல் வந்தவர். நான் சொல்ல வந்ததும் அவர் சொல்ல வந்ததும்
7: உங்களுடைய தொலைபேசி ஸ்பீக்கர் போன்ல பேசுறீங்களா?
13: வணக்கம்.
7: ஆமாம், இப்பொழுது பேசுங்கள்
13: சுதன். சரி, திருப்புமுனை என்பது ஒரு எதிர்பாராமல் அமையும். நான் சொல்ல வந்த விடயம் எனக்கு முன்னால் வந்த கிதாமா அன்றைக்கு சொன்னீங்கள், அந்த அம்மா வந்ததும் அவர் சொன்னதும் ஒரு எனது கருத்தில் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. அதாவது அவர் அதுக்கு சொன்ன பரவிலக்கணம், நான் நீட்டார் என்பதை நான் முற்று முழுதாக சுயநலங்களை விட்டு அந்த கருத்தியலில் தான் நான் நாலாவது குரல் நான் உங்களுடன் சொல்ல வந்தது நாலாவது குரல் ஒன்றை மட்டும்தான் அந்த அதிகாரத்திலேயே என்னால் ஏற்க முடியும் அப்படி என்றுதான் நான். ஆனால் இவர் சொல்வது போல பார்த்தால் அது கம்யூனிசம் ஆகிறது.
7: இது உரனினும் தோட்டியான் அந்த குரல் பாவ சொல்றீங்க. நான்காவது
13: குரலின்படி பார்த்தால் உங்களது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும்
7: திறன்
13: கட்டுப்படுத்தி நாள் அது அதுக்கு அது நீட்டார் அல்ல. உண்மையை சொன்னா நீங்கள் நான் நினைத்த அதான் நான் சொன்னேன், இவர் சொன்ன வரைவிளக்கணத்துக்கும் நான் நினைத்து கொண்டு வந்த வரைவிளக்கம் வித்தியாசப்படுகிறது என்று சொன்னதன் கேட்டா நீட்டார் என்பதின் படி பார்த்தால் எல்லாத்தையும் வளர்ந்து எல்லாத்தையும் விட்டு சமூகத்துக்காக என்று சொன்னால் எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்கிறார்கள் என்ற நாங்கள் ஹோம்லெஸ்ஸா எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல இருப்பிடமே அப்படி அதுமே அறியான ஆட்டத்தான் நான் அந்த இந்த மனம் கற்பனை செய்தது. அப்ப நாலாவது மட்டும்தான் ஏற்க முடியும் என்று நான் நினைத்து கொண்டுதான் வந்தேன். ஆனால் இவர்கள் இவர் சொன்னபடி பார்க்கின்ற போது கம்யூனிசம் அதாவது எல்லோருமே எல்லோருக்குமாக என்ற மாதிரியான ஒரு அவ கம்யூனிசத்தை ஏற்றாவோ எனக்கு தெரியாது. ஆனா கம்யூனிசம் அதைத்தான் சொல்லுது, எல்லா மனிதர்களுக்குமாக எல்லா மனிதர்களுக்கும் உலகம் பொது. அப்ப எல்லாருமே எல்லாருக்குமாக எங்கண்ட வாழ்க்கை எந்த வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் எனக்கானதுக்காக எல்லாத்தையும் பறகு நான் எந்த பெட்டிக்களை போட்டுக் கொள்ளுவேன் என்று இல்லாம நாங்கள் எல்லாருமே இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிறோம். ஓகே, நீயும் வர நானும் வர எல்லாரும் வரமாட்ட எங்கள் எல்லாருமே பகிரப்பட வேண்டியது என்றது அந்த இடத்தை அதை அதை ஏற்றுக்கொள்றாக்கள நீத்தார் என்று நீங்க சொல்லுவீங்களாண்டா நான் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக் கொள்ளுவேன். இப்ப இந்த அம்மா மட்டும் எனக்கு முதல் வந்திருக்காட்டி நான் அது ஒரு எதிராளியா தான் நான் மந்திப்ப மாட்டேன் முன்னால நின்று பேருந்து எல்லாரையும் நீத்தாரண்டே இல்ல நீத்தாரண்டு சொல்லி போட்டு போய் நாங்கள் என்ன ஹோம்லெஸ்ஸா இருப்பவா அப்படியே போய் ஒன்றுமே சம்பந்தம் இல்லாம. ஓகே, இந்த அளவு அவங்க சொந்த அந்த அளவு வரையறையண்டா நான் ஒரு
7: சொல்லுங்க பிரதானமாக
13: ஒரு ஆளாம நான்
7: சொல்லுங்க
13: கால் மார்க்ஸின் ஒராளா நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அதாவது வளங்கள் எல்லாருக்கும் பகிரப்பட வேணும், அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்பவர் தான் நீத்தார் என்று சொன்னா நான் வெறும் நீத்தாரன் நான் ஏற்றுக்கொள்றேன். நன்றி
7: நன்றி சுதன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நேயர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். நேரம் இப்பொழுது 10:14. ஆமாம், 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதை குட்டி ஐயா அவர்கள் சாணக்கிய மித்திரன் கூட இந்த குரல் பாவை தன்னுடைய உரையிலே சேர்த்திருந்தார். அவதானி திருப்பிங்க இதிலே 5 அவித்தான். அவித்தான் என்று சொன்னால் எப்படி சொல்ற, அதை கண்ட்ரோல் பண்ண தெரிந்தவர்கள், அடக்க தெரிந்தவர்கள், அல்லது அந்த தீய விடயங்களை அழித்தவர்கள், அந்த புலன்கள் வந்து தீய வழியிலே போகக்கூடாது என்பதனை அவர் சொல்கிறார். ஆகவே இதிலே அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னா, ஐம்புலன்களினுடைய ஆசைகளையும் அடக்கிய துறவியினுடைய பேராற்றலுக்கு இந்த இந்திரனே போதுமான ஒரு சான்றாவான். அவன் இந்திரனே எதுக்காக தெய்வ புலவர் அங்கே ஒப்பிட்டிருக்கின்றார், எதுக்காக சான்றாக காட்டுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்திரனுடைய கதை படித்திருப்பீங்க. என்னதான் செல்வம், என்ன அதிகாரம் எல்லாம் இருந்தும் கூட ஒரு புலன்களை அடக்குவது அவனுக்கு ஒரு வேளைகளிலே பல வேளைகளிலே கடினமாக இருந்திருக்கின்றது என்பதனை அவர் சொல்கிறார். கௌதமருடைய வரலாறு, அகலிகை வரலாறு தெரியும் உங்களுக்கு. புலன்களை அடக்க முடியாமல் கௌதம முனிவர் போல ஒரு வேடமிட்டு அந்த முனிவருடைய மனைவியை அவர் அனுபவித்து கொண்டவர் இந்திரன். அதனால அந்த புலன் அடக்கம் இல்லாததால என்ன நடக்கும் என்பதனை அதற்காக இந்திரனை அந்த இடத்திலே அவர் ஒப்புவித்து அதை எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே புலன் அடக்கம், கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் என்பது மிக மிக முக்கியமானது என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த நேரங்களுக்கு என்ன சொல்ல போனார். வணக்கம்.
14: மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் போட்டி பொறாமை இல்லாமல் இயலுமானால் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தாலே நாங்க செய்யக்கூடிய அதுவும் ஒரு திட்டமிட்ட உதவி செய்து எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்ல ஒரு பண்பு. இதத்தான் ஆண்டவன் கட்டள படத்துல கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அன்பு பண்பு கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அதை விட இத சொல்லி இருக்குது, நாங்க எங்களால் இயலக்கூடியது மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். ஆனா மற்றவர்கள் சொல்வதில் இருந்து உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் எடுங்க, மற்றது விட்டு விடுங்க. அது மற்றவைக்கு போகட்டுக்கும் இல்லாட்டிக்கு அது அப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்காக சும்மா இப்படி கலைக்க கூடாது. சுதன், டோன்ட் டு இட் நெக்ஸ்ட் டைம்.
7: நன்றி நன்றி. இது என் மட்டுமல்ல, மன்னிக்க வேண்டும்,

0: அது எங்களுக்கு சரியாக தோன்றலாம், சில பல பிழையாக தோன்றலாம், அது அவர்களுக்கு சரியாக தோன்றலாம். அதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்க அது தேவையில்லை என்றால் நீங்க ஒரு பக்கத்தால் விட்டுடலாம் கதை. அதை விடுத்து அவர்களை இது பட்டிமன்றம் இல்லை என்பதை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இது எனக்காக மட்டுமல்ல, மன்னிக்க வேண்டும். அப்படி பல நேர்கள் வெவ்வேறு பணி நேரங்களில் அந்த மாதிரி கதைக்கிறீங்க, அது வந்து நல்லதில்லை. ஒருவரை ஒருவர் பெயர் சொல்வது அதுக்கல்ல வானொலி, உங்களுடைய கருத்துகளுக்கு மட்டும்தான் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம்.
1: Nissan head-to-head event இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: பற்றுகளை துறந்து, பற்றற்ற ஒரு நிலை, பற்றுகளை துறந்து துறந்த பெரியவர்கள், அது உயிரோடு இருப்பவர்களும் சரி இறந்தவர்களும் சரி, அவர்களுடைய பெருமையை கண்டிப்பாக நாம் அளவிட்டு சொல்ல முடியாது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. அவ்வளவுக்கு பெருமை மேன்மை கொண்டது. இந்த மாதிரி நாங்கள் சிற்றின்ப அந்த மாதிரி கழிப்புகள் கிளர்ச்சிகள், அது வந்து எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை தவறான வழியிலே கொண்டு செல்லும் என்பதனை. ஆகவே இந்த மாதிரி பெரியோர்களுடைய பெருமையை அளவிட்டு சொல்வது என்பது இந்த உலகத்தில் பிறந்து இறந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை கணக்கிட முயல்வதை போன்ற ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயம் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே பிறந்து இறந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் கணக்கிட முடியுமா? கண்டிப்பாக கணக்கிட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு ஊரிலே என்று சொன்னால் கணக்கிடலாம். உலகத்தில் நம்மால் கணக்கிடுவது என்பது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாத்தியமில்லாத இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆகவே அந்த மாதிரி தான் இந்த இவர்களுடைய பெருமை என்பது நாம் அளவிட்டு கூற முடியாத அளவுக்கு பெருமை மேன்மையான ஒரு விஷயம். இந்த பற்றுகளை தொடர்ந்து உலக காக வாழ்பவர்களுடைய பெருமைகள் என்று சொல்லிக் கொள்கின்றார். இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
4: ரவிபாலா?
0: இனி வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்கள்.
4: இரண்டா ஜோதி, இப்ப திருப்பி திருப்பி நாங்கள் அதைத்தான் நாங்கள் கற்க வேண்டி கிடக்குது. எங்களுடைய ஐம்புலங்களை நாங்கள் அடக்கிறோம் இல்ல, எங்களுடைய காக அடக்கிறோம் ரொம்ப
0: வீரம்
4: இல்ல.
0: கோபமாக, காமமாக, விரகமாக, அச்சமாக, இளிவரல் மறுக்கு என்று சொல்லி எல்லாமாக வந்து கொண்டிருக்கு. என்ன செய்யலாம்?
4: அதனால்தான் அந்த 28வது குரல் எனக்கு அதுல பிடிச்சது. அருமையான குரல் அது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நாங்கள் எங்களை புகழ அப்படின்னு எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுக்கு வார்த்தைகள், இது எங்களுடைய எங்களை எங்களுடைய பெருமையா எல்லாரும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். நாங்கள் எங்களை பற்றி அடித்து உரைத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால்தான் மறை, அதாவது மறைமொழிகள் இன்னைக்கு வள்ளுவம் ஏன் வாழுது, சில இலக்கியங்கள் ஏன் வாழுது. ஆமாம் ஆமாம். அப்ப வள்ளுவர் எல்லாம் எங்களுக்கு தேவையான கருத்தை, மக்களுக்கு தேவையான கருத்தை எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கிற, அது வாழும். ஆண்டு காலம் இல்லை, இன்னும் 1000 ஆண்டு காலம் கடந்தும் வாழும். மொழி இன மொழி எல்லாம் தாண்டியும் வாழும். இரண்டாவது உலகத்துக்கு தேவையானது. ஏன்னா அந்த அந்த குறை நான் சொல்றதுக்காக ஜோதி வந்தனாம். நன்றி ஜோதி.
0: மிக்க நன்றி ரவிபாலா.
4: நன்றி ஜோதி.
0: நன்றி, வணக்கம். அருமையாக மற்றும் ஒரு குரல் பா வந்திருக்கின்றது. நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லி அருமையான ஒரு குரல் பா. நிறைமொழி மாந்தர் என்பது இதில் சான்றாண்மை நிறைந்த சான்றோர்.

0: பெரியவர்கள் அந்த மாதிரி மனிதர்களை சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா. மறைமொழி என்பது பயனுள்ள சொற்கள், மந்திரங்கள், அந்த மாதிரி விஸ்டம் மான வேர்ட்ஸ் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே அந்த அது வந்து சிறப்பு. அதை அதற்கு எடுத்துக்காட்டாக திருவள்ளுவத்தை ரவிபாலா அவர்கள் சொல்லி சென்றார். அந்த மாதிரி சான்றோர்கள் விட்டு சென்ற வழிகாட்டுதல்களும் அந்த வாய்மைகளுமே சமூகத்தினுடைய நிலையான சொத்துக்கள். நிச்சயமாக வேறு எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மனிதர்கள் சான்றோர்கள் விட்டு சென்ற வார்த்தைகள், அது எழுத்து வடிவிலேயோ பேச்சாகவோ இன்னும் ஒரு வடிவிலும் அவர்கள் கொடுத்து சென்ற வார்த்தைகள் கண்டிப்பாக அதுதான் மறைமொழி என்று சொல்லலாம். ஆகவே சொல்வன்மையும் சான்றாண்மையும் நிறைந்த சான்றோர்களுடைய பெருமையை அவர்கள் உலக நன்மைக்காக கூறிய பயனுள்ள சொற்களே, அந்த மறைமொழிகளே நிரூபித்துவிடும் என்று சொல்லலாம். ஆகவே பயன்பாடில்லாத, இதிலே திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார், பயன்பாடில்லாத வீண் வார்த்தைகளை பேசாமல் சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் பேசி பழக வேண்டும். அது எப்பொழுதும் சமூகத்துக்கான சிறப்புகளை சேர்க்க வல்லது, சமூகத்துக்கு சிறப்பு அந்த மாதிரி விடயங்களை சொல்ல வேண்டும், மறை மொழிகளை பேச வேண்டும் என்று. அதனால தான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு சான்றோராக தெய்வ புலவர் இருந்த அந்த சொற்கள் இன்னும் காலம் கடந்தும் 2000 ஆண்டுகள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது ஒரு டைம்லெஸ் இம்பாக்டாக இருக்கின்றது. திருக்குறள் அது கண்டிப்பாக ஒரு டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் திருக்குறளை ரவிபாலா அவர்கள் இதிலே நிறை மொழியாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்களும் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையிலே கதைக்க வேண்டும். பயனில்லாதவற்றை அங்கங்கள் நாங்கள் பயன்படுத்துவதை தவித்துக் கொள்வது சிறப்பு.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: நேரம் இப்பொழுது 10:28. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். என்ன முறையே ஒரு நிமிடம் பேசலாம். வணக்கம். அவர் சென்று விட்டார்.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: இவ்வளவு நேரமும் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி. ஆமாம், மிக்க நன்றி. அற்புதமான ஒரு விடயத்தை இந்த காலை பொழுதிலே பேசியிருக்கின்றோம். மற்றும் ஒரு அதிகாரத்தோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். யாருடைய மனசையும் புண்படுத்தவில்லை, அப்படி புண்படவும் தேவையில்லை. நாங்கள் சில விடயங்களை உணர்ந்து கொண்டால் சிறப்பு. மற்றவர்களுடைய பெயர்களை கூறுவதும் சுட்டி காட்டுவதும் அதை நாங்கள் தவித்துக் கொள்வது எப்பொழுதுமே சிறப்பு. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர். மீண்டும் சந்திப்போம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753-lotusfuneralandcremation.com. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27

0: ஸ்பீக்கரில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 2462.
5: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
7: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: GTA Credit. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
7: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
8: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5.
9: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இப்படினா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ் பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing that. Adikiran adik.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

உலகம் மாதிர ஒலிக்கும் தமிழ் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணும்
2: அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
2: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
6: ஏசியா கோல்ட் இங்க்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
0: Cross-border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற
5: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
10: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
14: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-465-4661-416-465-4765-4761.
3: காசு வேணும் கேட்டேன், சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையன்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்டா மலேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 23rd ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:07.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. மலையக தமிழ் மக்களின் காணி உரிமையை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 14 சிறுமியை கடத்தி சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யூனிஃபார் தொழிற்சங்கம் ஜெனரல் மோட்டோர்ஸ் நிறுவனத்துடன் தொழிலாளர்களுக்கான புதிய ஒப்பந்தம் தொடர்பில் தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளது. அமெரிக்கா முன்னெடுக்கும் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளில் இணைய வேண்டாம் என ஈரான் அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலை 19 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 20 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று இரவு 7:30% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 °C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதிலிருந்து நாளை வரை மழை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் HD-யில் நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான ஊர் ஒன்று இருக்குமா, ஒரு பச்சை பசையல் என்று ஒரு அழகான ஊராம். அந்த ஊரில் வந்து ஒரு சீடனும் ஒரு குருவும் வந்து இருப்பார்களாம். அந்த சீடன் வந்து வயது குறைந்த சீடனாக இருந்தானாம். அவர்கள் இரண்டு பேரும் ஒரு மரத்தின் நிழலிலிருந்து கதைத்து கொண்டிருந்தார்களாம். அந்த பொழுதில் வந்து அந்த சீடனுக்கு வந்து குருவிடம் அதிகப்படியான கேள்விகள் கேட்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டே இருந்ததாம். இருக்கும் பட்சத்தில் அந்த சீடன் வந்து குருவிடம் கேட்டாராம், உங்களுக்கு வந்து குருவே, என்னிடம் உங்களிடம் கேட்பதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது, நான் உங்களிடம் கேட்கலாமா என்று கேட்டாராம். அதற்கு குருவும் ஆமோதித்தாராம். அப்பொழுது அந்த சீடன் கேட்டானாம், நல்லதை மட்டுமே படைத்த ஆண்டவன் வந்து கெட்டதையும் ஆண்டவன் தான் படைத்தார். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு நாங்கள் ஏன் கெட்டதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்டானான். இதற்கு அந்த குரு என்ன பதில் கூறியிருப்பார்? உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியிலும் தொடரலாம், பாடல் கேட்டு மகிழலாம். இல்லை, இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழேஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்ன, எப்படி நீங்க, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: ஓ, நலமாக டீ குடிச்சு கொண்டிருக்கோம்.
0: டீ குடிச்சு கொண்டிருக்கிறீங்க?
1: எல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க
0: சுகமா சொல்லுகிற மாதிரி தெரிகிறது இல்லையா?
1: நான் ஸ்காப்ரோ இருந்தா சோகம் தானே, டவுன்டவுன்ல இருந்தா தானே சிங்கன். டீ குடிக்கிறோம் என்றும் நீங்க கேட்டதுக்கு இதுக்கு குறி சொல்லி இருப்ப. முதல்ல நீ எப்பவும் கிட்டதைத்தான் தெரிந்து கொள்ள பழக வேண்டும். கிட்டத தெரிந்து பழகினால் அனுபவித்த பிறகு உனக்கு எது நல்லது கெட்டது என்று தெரியும். அதுக்கு பிறகு நீ நல்லதை எடுக்கணுமோ கிட்டத எடுக்கணும்ன்றது உண்ட உன்னை பொறுத்தது. அல்லது உண்ட தலைவிதி, நீ அநேகமே நல்லதை எடுத்தால் நல்லா நீ வரலாம், கெட்டதை எடுத்தால் நீ தீய பாடுதியே போய் கொண்டு போன்று குறி சொல்லி இருப்பதுன்னு.
0: ஆனால் கெட்டதை நீண்ட காலமாக நடந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது?
1: அதுக்கே நாங்க பழக்கப்பட வேண்டியதுதான்.
0: பழக்கப்பட வேண்டியதுதான். அழகான பதில் சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
1: இது பாடல் வந்து குருவி படத்திலிருந்து தேன் தேன் தேன். உனக்கு தெரியலேன்னு அந்த பாடல் கேட்கலாம்.
0: கண்டிப்பாக கேட்கலாம். நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. குருவி திரைப்படத்திலிருந்து வித்யாசேகருடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9057672.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இணையமாலை வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீர்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நல்லமா இருக்கேன். நன்றி ரஜி. உங்களுக்கு
0: சலங்கள் என்ன பாடல் தெரியுது?
2: இன்னைக்கு சௌகர் ஜானகியோட நினைவுல அவரோட எத்தனை நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு இல்லையா? அடுத்த ஆத்து மாப்பிள்ளை, அடுத்த ஆத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அப்புறம் என்ன அந்த புதிய பறவையில இருக்கு இல்லையா, பாத்திர ஞாபகம் இல்லையோ, அதெல்லாம். பட் எனக்கு இன்னைக்கு நான் பாக்கியலட்சுமி படத்துல மாலை பகுதியின் மாற்றத்துல இருந்து பட்டு வைக்கிறேன்.
0: ஆமாம், சுசீலாமா பாடிய பாடல். இந்த திரைப்படம் வந்து 1961 வந்த திரைப்படம்.
2: அதான் 65 வருஷம் ஆச்சு. எத்தனை நல்ல பாட்டு இல்லையா? எப்ப கூட கேட்டா ரொம்ப சுகமா இருக்கு கேக்குறதுக்கு.
0: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி, சந்திப்போம்.
2: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ரஜி, குகதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறோம். நன்றி.
1: வெளியில நடக்க போயிட்டு வந்துட்டீங்களா?
2: இந்த எப்பவுமே சண்டே லீவு.
1: இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ்.
2: ஞாயிற்றுக்கிழமை லீவு. நாங்கள் தொடர்ந்து 6 நாள் நட. இன்றைக்கு ஓய்வு.
1: அப்ப இன்றைக்கு நல்ல ஆடெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு சேனாதிபதி படத்துல இருந்து 3 முழம் மல்லிகைப்பூ என்னை முட்டை கண்ணால் பாக்குதடி.
1: பாக்குதடி எஸ்பிபி பாடிய பாடல்.
2: எஸ்பிபியும் குரல்
1: பார்க்கலாம். இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டிருக்கலாம்.
2: ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் இறைவன்ரெண்டா படைச்சிருக்கிறார். செல்வம், வறுமை, உயர்வு, தாழ்வு, மற்றது எல்லாம், வெம்மை, குளிர்மை, எல்லாத்தையுமே 2 தான் இறைவன் படிச்சிருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் 2 அரைக்கும் போது இன்பம் துன்பம் அப்படி எல்லாம் கணக்காகாது. எதிலையும் நீங்கள் விரும்புவது துன்பத்தை விரும்புவது இல்லை, இன்பத்தை தான் விரும்புகிறார்கள். இல்லோ செல்வத்தை விரும்புகிறார்கள், வறுமையை யாரும்
1: விரும்புவதில்லை.
2: அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லதே அங்கே தேடி விரும்பும் போது அதே நல்லது கெட்டதென்று நாங்கள் இறைவன் படைத்திருக்கும் போது அதையும் நாங்கள் கெட்டதை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல வித்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனா எல்லோரும் நல்லவரா இருந்தால்
1: உலகம் தாங்காது. அப்படியா?
2: உலகம் தாங்காது. சில வீர வாய்ப்புகள் எல்லாம் இல்லா போயிடும். கெட்டவன் இருந்தா தான் போலீஸ் அதிகாரி உத்தியோகம் இருக்கும், போலீஸ் உத்தியோகம் இருக்கும், இது இருக்கும், சிறைச்சாலை உத்தியோகங்கள் எல்லாம் இருக்கும், பல கோர்ட் இருக்கும், ஜட்ஜ் இருப்பார், எல்லாம் கெட்டவர்கள் இருந்தா. அப்ப உலகத்தை சமநிலையில் வைப்பதற்காக இறைவன் படைத்ததுதான் இந்த நல்லது கெட்டது.
1: நல்லது கெட்டது
2: கெட்டதை பின்பற்றாம நல்லதையே பின்பற்றி வாழ்ந்து கொண்டு போவோம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் மகன்களுக்கானே.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
0: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு அந்த பாடல் கேட்போம்.
0: அந்த பாடல் நாங்க கேட்போம். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
3: கதையை கேட்டான் அதுக்கு சொல்லுவார் குரு, சொல்லுவார் சிஷியனுக்கு, நான் உனக்கு குரு, எனக்கு குரு இந்திரன். அப்ப அவர் இந்திரனே சோமபானம் என்று சொல்லி கூடாதத குடிச்சு கொண்டிருக்கின்றார். அப்ப பச்சை தண்ணி குடிக்க வேண்டிய இடத்துல அவர் சோமபானம் என்று சொல்லி குடிக்கின்றார். அப்ப அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அவர் உலகத்துக்கு நல்லதை தான் செய்து கொண்டிருக்கின்றார். தேவருக்கு அதிபதி அவன், அவரே நல்லது செய்து கொண்டிருக்க நீ என்ன கெட்டது என்ன வேற எதுவும் செய்யலாம், ஆனால் அது மற்றவருக்கு ஒரு தீங்கு விளைவிக்காமல் இருக்கவன்.
0: கெட்டது செய்யலாம், ஆனால் தீங்கு விளைவிக்காத ஒரு கெட்டதா இருந்தா நல்லது. தீங்கு விளைவித்தா
3: கெட்டதா இருக்கவனும் மற்றது அவர் சொல்லுவார் களவும் கற்றுமாறு சொல்லுவார்.
0: நிறைய விடியங்க சொல்லி இருக்கிற. ஆமா, பாடல் கேட்டு மகிழுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
0: இந்த பாடல் வந்து ரகுமானுடைய இசையமைப்பு, சங்கர் மகாதேவன் குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மொரேன் கதைக்கள்.
1: எப்படி இருக்கிறீங்க மொரேன்?
2: நல்லா மறைச்சோம், நீங்கள் எப்படி?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
2: எனக்கு புதிய பறவை படத்துல இருந்து சவாஜனை நடித்த பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த பாடலை விரும்பி கேட்டுருந்தேன்.
1: அந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க? ஆமா, கேட்ட மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, நன்றி, வணக்கம் ராஜிமா, பை.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: அந்த தானா சேர்ந்த கூட்டத்தில இருந்து சுடக்கு மேல சுடக்கு அந்த பாட்டு.
2: அந்த பாடல் அந்தனி தாசன் பாடிய பாடல்.
3: ஆமா.
2: நீங்க நம்ம இரண்டு வரி பாடுவீர்களா?
3: இல்ல இல்ல, நீங்க வேணுமெண்டா பாடுங்க.
2: நாங்கள் பாடுவோம், ஆனால் நீங்க கேட்பீர்கள் என்றால் நாங்கள் பாடுவோம். இப்பொழுது நீங்கள் பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: படுதி.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோன்னு இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தக்லீஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம்.
2: உருவாக்கி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு நீங்கள் என்ன பாடல் தெரிவு?
2: இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்து அழகா நாங்கள் நீங்க செல்வோம் மாட்டம் கிடைக்கும் அந்த பாட்டு.
1: அந்த பாடல் ஏன் இன்னைக்கு திடீரென இந்த பாடல் தெரிவு?
2: சும்மா கேட்டு பாப்பதான்,
1: கேட்டு பாக்கலாம்.
2: நல்ல பாடல் அண்டை குறைந்தா. நீங்கள் அந்த ஏப்ரல் மாதத்தில் படத்துல போட்ட நீங்கள் பாட்டு அப்ப எனக்கு பிடிச்சு கொண்டு
1: பிடித்து கொண்டு விட்டது. பிரசன்னா பாடிய பாடல். இந்த பாடலோட நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், சொல்லுங்க.
2: ஒரு சாமியார் என்னண்டு?
1: ஆமா ஆமா, ஒரு குருவும் ஒரு சிஷியனும். அந்த கதையின் ஒரு தொடக்கம் வந்து குருவும் சிஷியனும் பேசி கொண்டிருப்பார்கள் ஒரு மரத்தின் நிழல்ல, வந்து ஒரு அழகான ஊர்ல. அப்பொழுது அந்த சிஷியன் வந்து குருவிடம் கேட்பாராம், உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்று. அதற்கு கேட்கலாமான்னு கேட்கும் பொழுது அந்த குருவும் ஆமோதிப்பாராம். அப்ப அந்த சிஷியன் வந்து சொல்வாராம், நல்லதை படைத்த ஆண்டவன் தான் கெட்டதையும் படைத்திருக்கிறார். நாங்கள் வந்து நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்கின்றோம், ஏன் நாங்கள் கெட்டதையும் எடுத்துக்கொள்ள கூடாதா என்று கேட்டாராம். அதற்கு வந்து குரு என்ன பதில் கூறியிருப்பார்?
2: ஒரு சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு இரவும் வருது பகலும் வருது, வாழ்க்கையில கஷ்டமும் வருது சந்தோஷமும் வருது. அத போலதான் நாங்க நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்.
1: நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை எடுக்க கூடாது.
2: கெட்டதை எடுத்து
1: நல்லது,
2: அதான் நீ இயல்பு மனிதர் சந்தோஷம் எல்லாரும் விரும்புறோம், துன்பத்தை யாரும்
1: விரும்புவாங்களா?
2: நல்ல விஷயங்களை நாங்கள் வளர்த்துக்கொண்டால் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்.
1: எங்களுக்கு துன்பம் வேண்டாம், இன்பம் மட்டும்தான் வேண்டும். துன்பமே இருக்கக்கூடாது, அப்படி
2: துன்பமே இருக்கக்கூடாது. காசு இல்லையாண்டு இருக்கக்கூடாது, காசு இருக்கும்
1: இருக்கு.
2: என்ன இடாது சொல்லுங்க பாப்போம்.
1: ஆமா,
2: ஆனால்
1: வாழ்க்கை என்பது இரண்டும் இருந்தால் தான் அது ஒரு சுவையான ஒரு வாழ்க்கையாக இருக்கு. இன்பமும் இருக்க வேண்டும், துன்பமும் இருக்கணும்.
2: தொடர்ந்து
1: இன்பமாக இருந்தாலும் அது போர் அடித்து போகும், அதே மாதிரி தொடர்ந்து துன்பமாக இருந்தாலும்
2: காசும் கவலை இல்லாமலும்
1: இருக்க வேண்டும். ஆக பார்க்கலாம், உங்களுடைய பாடலை கேட்டு பார்க்கலீங்க. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: நுழைந்திடும் முதல் HD தமிழ், HD தமிழ், HD
4: மனத்தியால செய்திகள்
5: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருவா. 22வது திருத்த சட்டம் மக்களின் இறையாண்மைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதால் அதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் தலைப்பு, பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 7.2% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியா சைனா இடையிலான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோமஸ் நாளை சைனா செல்ல உள்ளார். பிரதமர் மாக்கானி எடுத்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தும் முடிவிற்கு ஒன்றாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. மலையக தமிழ் மக்களின் காணி உரிமையை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 14 வயது சிறுமியை கடத்தி சென்று பாரிய துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யூனிஃபோர் தொழிற்சங்கம் ஜெனரல் மோட்டர்ஸ் நிறுவனத்துடன் தொழிலாளர்களுக்கான புதிய ஒப்பந்தம் தொடர்பில் தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளது. அமெரிக்கா முன்னெடுக்கும் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளில் இணைய வேண்டாம் என ஈரான் அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
4: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
6: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 21°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 20°C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதில் இருந்து நாளை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23°C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படுகின்றது.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ், HD
3: தமிழ், HD
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

சீமா தமிழேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊர் ஒன்று இருக்குமாம். அந்த ஊரில் வந்து ஒரு பச்சை பசையல் என்று ஒரு அழகாக இருக்குமாம் அந்த ஊர். அந்த ஊரில் ஒரு குருவும் ஒரு வயது குறைந்த ஒரு சீடனும் இருப்பார்களாம். இரண்டு பேரும் ஒரு மர நிழலிலிருந்து கதைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அந்த சீடன் வந்து குருவிடம் சொல்வாராம், எனக்கு உங்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, நான் அதில் ஒரு கேள்வியும் உங்களிடம் கேட்கலாமா என்று சொல்லும் பொழுது அந்த குருவும் அதற்கு ஆமோதிப்பாராம். அப்பொழுது அந்த சீடன் கேட்பாராம், ஆண்டவன் வந்து நல்லதை படைத்த ஆண்டவன் தான், கெட்டதையும் படைத்திருக்கின்றான். நாங்கள் வந்து அதில் இருந்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றோம், ஏன் நாங்கள் கெட்டதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு என்ன பதில் கூறியிருப்பார் என்று கேட்டிருந்தேன். இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணி இருந்து 11 மணி வரை நீங்கள் இதய ராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணி இருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
1: என்ன
0: பாடல் தெரிவு?
1: பாடல் தெரிவு மன்னவர் சின்னவர் படத்துல கொஞ்சம் பேசு கொஞ்ச நேரம்.
0: அந்த பாடலோட நாங்க சொன்ன கதையும் கேட்டீர்களா?
1: ஆமா,
0: சொல்லுங்க.
1: நல்லவ படைத்தவரகன் தான் கொண்டதையும் படைத்திருக்கிறார். ஏனென்றால் உலகம் சமநில அடைய ஓடும் உண்டு. பாம்ப படைத்த அரகன் தான் தவளையும் படைத்தவர். அப்ப உணவு சங்கிலி என்றது மாறி மாறி தான் இருக்கும்.
0: இருக்கும், அது உணவு சங்கிலி மாறி மாறி இருக்கும். ஆனால் சொல்லுங்க.
1: நல்லது நாங்க நினைச்சாலும் அதுக்கு அப்போ அப்படியோ விதிப்படிதான் நடக்கும். நாங்க நல்லது நினைச்சாலும் நல்லதை தேர்வு செய்தாலும் கெட்டது நடக்கத்தான் செய்யும்.
0: நடக்கத்தான் செய்யும், நடக்காம இருக்க முடியாது. அப்படியா?
1: நடக்காம அப்படித்தானோ? அப்ப நாங்க கட்டதை நினைத்தால் சில நேரம் நல்லது நடக்கும்.
0: நடக்கும், நாங்கள் நல்லபடியாக நினைத்தோம் என்றால் நல்லது நடக்கும், கெட்டது கூட நல்லதாக மாறும். அப்படியா?
1: மாறும். ஆமா, அப்ப விசாரத்திலையும் ஒரு நன்மை இருக்குதானே? அப்ப நாங்கள் எல்லாத்தையும் நல்லதா செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. கெட்டதா செய்தாலும் ஒரு முடிவுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் வருமென்றால் முடிவு வருமென்றால் அதை செய்யறதுல தப்பில்லை.
0: தப்பில் நல்லது பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: சந்திப்போம், நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் அளிக்கும். 7:09 நிமிடம்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சாலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155
1: அடுத்த நேயர் வணக்கம்
4: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
4: என்ன
1: பாடல் தெரியும்
4: நல்ல பாடல்கள் போய் கொண்டிருக்குது எனக்கும் ஒரு நல்ல எனது மகனின் முதலாவது ஆண்டு திருமண நிறைவு இன்னைக்கு அப்ப அவர்களுக்காக இந்த பாடலை கேட்கிறேன் தம்பிக்கு ஒரு ஹோட்டலில் இருந்து 100 வருடம் ஆண்டு தொடங்குது
1: 100 ஆண்டு வாழ்க்கை என்ன பேர்
4: 100 ஆண்டு காலம் மதுசனன் மகனுக்கு பேர் மதுசனன் மருமகளுக்கு பேர் ஐஸ்வதி
1: ஆமா மதுசனன் தம்பதிகளுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்க கேட்ட பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி இந்த பாடடி இமானுடைய சேமிப்பு விவகாவினுடைய வரிகளில் நரேஷ் ஐயர் அனிதாவின் குரலில்
5: Many more happy returns of the day.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: 416-804-2365.
2: நல்லது. சிலங்களுக்கு என்ன பாடல் தெரியுது?
1: இன்னைக்கு ஒரு இடைக்கால பாடல் கேட்க விரும்புகிறேன். இதயத்தை திருடாதே படத்தில் இருந்து மனோபாடிய ஓ பாபாலாளி.
2: ஆமாம், அந்த பாடல் கேட்ட மக்கள் நீங்கள் கதையும் கேட்டீர்களா?
1: கதையை கேட்டேன், திரும்ப ஒருக்கா சொன்னீங்கன்னா திரும்ப கேட்கலாம்.
2: கண்டிப்பாக. ஒரு அழகான ஊர் இருக்குமாம். அந்த ஊரில் வந்து நல்ல பச்சை பசையிலண்டு இருக்குமாம். அந்த ஊரில் வந்து ஒரு குருவும் ஒரு வயது குறைந்த ஒரு சீடனும் இருப்பார்களாம். இரண்டு பேரும் ஒரு மர நிழல்லேருந்து கதைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அந்த சீடன் வந்து குருவிடம் சொல்வாராம், உங்களிடம் கேட்பதற்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, நான் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கலாமா என்று கேட்கும் பொழுது அந்த குருவும் அதற்கு ஆமோதிப்பாராம். அப்பொழுது அந்த சீடன் கேட்பாராம், இறைவன் வந்து நல்லதையை படைத்து இறைந்தான், கெட்டதையும் படைத்தார். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றோம், ஏன் நாங்கள் கெட்டதையும் எடுத்துக்கொள்ள கூடாதா என்று கேட்டார். அதற்கு குரு என்ன பதில்
1: கூறியிருப்பார்?
2: நாங்கள் கெட்டதை எடுத்துக் கொள்வதில்லை, அதற்கு என்ன காரணம்? அதுதான் அவர் கேட்டிருப்பார். அதுக்கு குரு என்ன பதில் கூறியிருப்பார்?
1: குரு பதில் சொல்லியிருப்பார், நல்லது இருக்கும் போது கெட்டது இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு இறப்பு இருப்பதனால் அது மாதிரி நீங்க நல்லதையும் கெட்டதையும் அதே மாதிரி எடுத்துக்கொள்ளும் சொல்லியிருப்பார்.
2: அப்படி சொல்லியிருப்பார். பார்க்கலாம். பாடலும் கேட்டு மக்கள் எங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
2: மனோவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 7:24 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் கலியுகவரதன் கேட்கிறேன்.
3: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்ல சுகமா சந்தோஷமா. உங்களோட நிகழ்ச்சியல் காலையில இருந்து நீங்கள் அங்க எல்லா இடத்துலயும் கலச்சியெல்லாம் கேட்டுக்கோ சந்தோஷமா இருக்கிறேன். நான் கேட்கும் பாடல், படம் உன்னை நினைத்தேன், பாட்டு படித்தேன், பாட்டு பானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட.
3: எஸ்பிபியின் ஜானையும் பாடிய பாடல் கேட்ட மகிழங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: மற்ற உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லலாமோ?
3: சொல்லுங்க.
4: உங்களோட கேள்வி வந்து எனக்கு 2000 இப்ப எனக்கு சில நேரம் வந்து நீங்கள் வந்து இப்படி நடந்து காக்குறீங்க, சில இந்த மனதை தாக்கின இன்றைய கேள்வி. இன்றைய கேள்வி வந்து அந்த உங்களோட இதுக்கு வந்து 2010 நான் ஒரு 700 காணி வாங்கினான். என்ன 90 அந்த ஒரு லோயர் வந்து 95% தண்டி பேர்ல போட்டு எனக்கு தெரியாம 5% என்ன எனக்கு

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: கமல் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நல்லமா இருக்கீங்க தானே?
2: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: நான் சுதன். நான் சுதன்.
2: எப்படி இருக்கிறீங்க சுதன்?
3: இந்த கேட்க வந்த பாட்டு வந்து இதே எனக்கு சமர்ப்பிக்கிறேன். வாசுகி வாசுகி வள்ளுவன் வாசுகின்றது எனக்கு பிடிச்ச ஒரு ஆள்ல, தமிழ்ல ஒரு மிக சிறந்த ஒரு திருவள்ளுவர். ஆனா நான் நேற்று விடிய 10 மணிக்கு வேலை செய்ய தொடங்கி இன்னைக்கு விடிய 10 மணி வரைக்கும் வேலை செய்த அந்த ஒரு ஸ்கிராப்பி, அந்த ஒரு அதுல திருவள்ளுவர் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில நான் அவரை விமர்சிச்சேன். நான் பிடிச்சாக்கல தானே விமர்சிப்பம். அப்ப அது இது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டது. அவருக்கு நான் எனக்கு திருவள்ளுவர் எல்லாம் பிடிக்கும் என்பதை சொல்லி இந்த பாடலை அவருக்கு சமர்ப்பிக்க கொண்டு கேள்விக்கு வருவோமா?
2: கண்டிப்பாக சொல்லுங்க.
3: நான் விளங்கி வச்சதின்படி கெட்டதுன்றது அந்த கெட்ட செயல்களை என்றது விளங்கினான். அதன்படிக்கு சொல்றேன், நீங்க ஏதாவது வித்தியாசம் என்ன சொல்லுங்க. கெட்ட செயல் அவர் சொல்லியிருப்பாரு என்னன்னா, நீ நல்லதை செய்யறதுக்கு கஷ்டம், அதை செய்து அதுல பழகிறது, அத நல்ல விஷயங்களை பழகிறது கஷ்டம். ஆனா கெட்ட விஷயங்களை நீ இலகுவா செய்த, ஆனா அதுல இருந்து மீள மாட்ட இலகுவா. ஆனா நல்ல விஷயத்தை செய்து நீ அதுல இருந்து மீளாம அதையே அந்த நல்லதுல இருக்கிறதுக்கு நீ தொடர்ந்து கஷ்டப்பட்டு செய்யவும், அதாலதான் கெட்டதை தொடாது என்று சொல்றது. தொட்டா நீ அதுல கஷ்டப்படு, அதுல இருந்து மீள்றது. அதத்தான் நான் கஷ்ட, நீங்கள் எல்லாரும் சொல்றத பார்த்தா அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி கஷ்டம்ன்றத பத்தி சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா நான் விளங்கினது இது, நீங்கள் எதை சொல்றீங்களா?
2: உங்களுடைய புரிய, ஒவ்வொருத்தருடைய புரிதல் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கலாம். அதில் நீங்க சொல்லும் பொழுது ஆமா பார்க்கலாம். உங்களுடைய பதிலும் ஒரு சிறப்பான ஒரு பதில் தான். நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய அடுத்த, ஆமா உங்களுடைய பாடலை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம், பார்ப்போம் என்ன பதில் வருகின்றது. இந்த பாடல் டி இமானுடைய சேமிப்பில் உபகாவினுடைய வரிகளில், சிவம் மகாதேவனின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் காசிநாதன். கழகம்,
5: எப்படி இருக்கிறீங்க?
6: சுகமா இருக்கணும், நல்லது. நம்ம சாமியாட்ட கழகத்தை சந்தோஷப்படுறேன். முடிவு எத்தனை சொல்றீங்க? 9 மணிக்கு 8 மணிக்கு சொல்றீங்க?
5: 9 மணிக்கு 9 மணிக்கு.
6: நன்றியம்மா,
5: சொல்லுங்க என்ன பாடல் தெரியுது?
6: இன்னைக்கு காவல்கார் நெஞ்சாட்ட படத்துல இருந்து நினைத்தேன் வந்த 100 ரூபாய்.
5: ஆமாம், TMS சுசீலா பாடிய பாடல். கேட்ட மகளிர் நன்றி.
6: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
5: நன்றி.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நான் பிரசோதமங்க எப்படி இருங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் என்ன நன்றி. நான் வந்து கேட்க போற பாடல் வந்து உன்னதத்தில இருந்து யார் இந்த தேவதை என்ற பாடல். மற்றது நீங்க கேட்ட கேள்வி இருக்கல்லோ, கேள்விக்கு வந்து இப்ப ரோஜாயில முள்ளு இருக்குது, அதுல அழகிய நல்ல பூ இருக்கு. நாங்க கொட்ட குப்பை தான் பிறகு பசலையாகி, நாங்க குப்பைன்றதுதான் பசலையாகி மரங்கள் குடமா வருது. அதே போல இப்ப இந்த மகாபாரதத்துல கூட கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நல்லவன் நான் தான் கெட்டவன் நான் தான், அந்த அவை இறந்த பிறகு அந்த துரியோதனை எல்லாம் மதிக்கணும் என்று அர்ஜுனாக்களுக்கு சொல்ற ரெண்டாவது அப்புறம் அந்த ஆண்டும் ஆயினோண்டு. அதே போல இந்த ராமாயணத்துல கூட ராமன் அழைச்சி போட்டு தன் தம்பிய லட்சுமண போய் ராமன் இந்த பாதத்துல போய் ஆசி பெற சொல்லி கேட்க, அப்ப அவன் கேட்க என்ன கட்டமன்ற பண்ண, அவர் சொன்னார் யாருமே இங்க கட்டவன் இல்லை, எல்லாரும் ஒரு காரணத்துக்காகத்தான் கட்டவர்களா இருக்கிறார்கள், எல்லாரும் புனிதமானவர்கள் தான் அவர் சொல்றாரு அந்த கதையை. அப்ப நல்லது கெட்டது கண்டிப்பா எல்லாரும் புனிதமானவர்கள். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நாங்க சினைங்கள பாக்குற பார்வை சினைங்கள சில பேர் தவறா பிரிந்து கொண்டவங்களை இறுதியா பார்ப்பவர்களே தவிர, இப்ப என்ன யாராவது இருந்தா கூட நான் எதிரியா பாக்குறேன் இல்ல, நான் வந்து எல்லாரையும் இதாத்தான் பாக்கேன். இங்க வந்து யாருமே எதிரியும் இல்லை, யாரும் கட்டவனும் இல்லை, எல்லாரும் நல்லவர்கள், சந்தர்ப்பம் சூழ்நிலை
1: எல்லோருமே நல்லவர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்கள் கெட்டவர்களாக
2: தெரியும், சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டவர்களாக தெரியாது, எல்லாரும் நல்லவர்கள், யாருமே கெட்டவர்கள்
1: பார்க்கலாம். பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரனுடைய குரல் ஒலிக்கும் நேரம் 7:51.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். மழை இல்லையா நீங்க நடக்கும் பொழுது?
4: போயிட்டு குளிர்காற்று
3: அடிக்குது. என்ன பாடல் தெரியும்? தொடர்ந்து சந்திப்போம். நன்றி ஐயா.
4: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம். இந்த பாடல் விவேக் மர்வினுடைய இசையமைப்பில், விவேக் அவர்களுடைய வரிகளில், அனிருத் மற்றும் நித்யா கானா குணாவின் குரலில்.